வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 28 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் முதல் நாள். 2026 ஆண்டு மே மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: 6 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர்பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை

0: ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர். நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 17, அதிகாரம் வான் சிறப்பு. குரல்: நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். பொருள்: மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப் போகும். குரல்: நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். பொருள்: மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப் போகும். நாம் இதுவரை கேட்டது குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 17, அதிகாரம் வான் சிறப்பு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தென்றல். இனி கேட்கலாம்
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் முனைவர் ஏ. ஷர்மிளா பானோவர்கள்.
6: நொடிப்பொழுதுகளே நிமிடங்களாக மாறும்போது அடுத்த நொடி என்பது ஆச்சரியம்தான். கடந்து சென்ற பொழுதுகளை வைத்து கவலை கொள்ளும் ஒரு சில தருணங்கள் உண்டு. கவலை கொள்வதை விட நேர்மறையான எண்ணங்களை நிலைநிறுத்த வேண்டும். காலம் இருக்கும் பொழுதே நாம் எப்படியாவது கடமையை பொழுதாக்க வேண்டும். காலம் காலத்திற்கும் நம் பெயர் சொல்லும் வண்ணம் உயர வேண்டும் என்று யோசிப்பதே மனிதனின் வெற்றிக்கு அடித்தளமாகும். நிரந்தரமில்லாத பொழுதுகளில் கூட நிலையான ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேடுவதுதான் மனித வாழ்வில் மிக முக்கியமான பங்கு. இந்த நொடி வெளிச்சம் இருக்கும், அடுத்த நொடி இருள் சூழும். இந்த நொடி தோல்வி இருக்கும், அடுத்த நொடி வெற்றியாகும். இதுதான் நிரந்தரம் இல்லாத பொழுதுகள். இந்த பொழுது குழப்பமாக இருக்கும், அடுத்த நொடி தெளிவு பெறும். இன்று நாம் காணும் தளதள பச்சை பசேல் இலைகள் நாளை தளர்ந்து பழுப்பு நிறமாக மாறி மண்ணின் மேல் படரும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக காணப்பட்ட இலைகள் மண்ணுக்கு உரமாக மனிதனுக்கு நாளைய வளர்ச்சியில் வரமாக உதவுகிறது என்றால் எதுவும் நிரந்தரமில்லை. இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில் உள்ளது. இப்பேற்பட்ட கஷ்டங்கள் யாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே இருப்போம். காலம் செல்ல செல்ல அதே வாழ்க்கையில் இறைவனுடைய நாட்டத்தால் மாபெரும் அதிசயம் நடைபெறும். அந்த அதிசயத்தால் நாம் கூறிய அதே நாவினால் கூறுவோம், இப்பேற்பட்ட வாழ்க்கைதான் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று. காரணம்,

கஷ்டங்களை எதிர்கொள்ளும் மனதைரியம் இருந்தால் கண்ணிமைக்கும் நேரத்திலும் கூட வெற்றி பெறலாம். துக்கங்களைக் கண்டு ஓடாமல் துணிச்சலோடு எதிர் நின்றால் தூக்கத்திலும் கூட வெற்றியின் குரல் நம் மனதில் ஒலித்துக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்பிக்கை கொண்டு முடியும் என்கின்ற தன் நம்பிக்கையினால் முழுமனதாக செயல்படும்போது வெற்றி என்பதே நம் பாதையாகும். தினந்தோறும் பயன்படுத்தும் குட்டை நீரில் சிறிதளவு மண்ணும் குப்பையும் தென்பட்டால் காத்திருப்போம். காரணம், கலங்கிய குட்டையில் இருக்கும் அனைத்தும் அடியில் சேர்ந்து நிற்கும் பொழுது அந்த நீரை பயன்படுத்தலாம் என்ற எண்ணம். அப்படித்தான் வாழ்க்கையிலும் நிறைய எதிர்ப்புகளும் சவால்களும் இன்னல்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் பொறுமையாக நிலை மாறாமல் நிற்கும் மனதினை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் எதிர்நீச்சல் அடித்து எதிரிகளை வீழ்த்தி உயரத்தை அடையலாம் என்ற எண்ணம் நிலையாக இருக்கும். சாதாரண வண்ணப்பட்டத்தினை மேலே செலுத்தினாலே மகிழ்ச்சியை பெறும் நாம், அனைவரின் எதிர்ப்புகளை தாண்டி உயர வேண்டும் என்று எண்ணும் நாம், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் வரும் செயல்களால் மட்டும் மனம் உடைவது ஏன்? எதிர்பார்ப்புகள் இருந்தால்தான் ஏமாற்றங்கள் அதிகமாகிறது. நம்முடைய மனநிலையை எப்பொழுதும் ஒரு வண்ணப்பட்டமாக எண்ண வேண்டும். வண்ணப்பட்டம் விடுபவரின் கையில் இருக்கும் நூலைப் போல நம்முடைய கைகளில் எப்பொழுதும் உழைப்பையும் முயற்சியையும் வைத்துக்கொண்டு சிந்தனைகளை மேலோங்க செய்ய வேண்டும். சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும் என்ற எண்ணத்தில் வாழ வேண்டும். இரவு நேரத்தில் தூங்க செல்லும் முன் இறைவனிடம் ஒரு நிமிட பிரார்த்தனையில் வேண்டிக் கொள்வது, இன்றைய தூக்கம் நல்லபடியாக இருக்க வேண்டும், நல்ல கனவுகள் மட்டுமே வர வேண்டும், நாளைய பொழுது நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதானே. இதுதான் வாழ்க்கை என்று அறிந்ததால்தான் நாம் இப்பேற்பட்ட பிரார்த்தனையை மேற்கொள்கிறோம். நல்ல கனவுகள் தென்பட்டால் கண்கள் திறந்த உடனேயே மகிழ்ச்சியை முன்னிறுத்தி அனைவரிடமும் கூறுவோம். அதுவே நாம் எதிர்பாராத கனவுகள் வந்திருந்தால் சோகத்தை மட்டுமே நம்முடைய முகத்தில் நிலைநிறுத்துவோம். ஆக வாழ்க்கை என்பது ஒரு கனவைப் போலத்தான். இந்த நேரத்தில் அழகான கனவுகள் இருக்கும், அடுத்த நொடியில் எதிர்பாராத கனவுகள் இருக்கும்.

0: நேர்களி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்போர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpistm.ac.in.

0: കേട്ട പാടൽ നാഹൂർ ഇ എം ഹനീഫ പാടിയത്.
1: ആകാശവാണി കോയമ്പത്തൂർ 103 FM കേളുങ്ക രസിങ്ക.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpistm.ac.in.

ஒலித்த பாடல் வித்யா பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். தொடரும் பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: For more details call 9952887313 or visit www.svpistm.ac.in.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில

6:55 நலமே விளைக, 7:30 காந்தி அஞ்சலி, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை, பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்கள்ல கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் தொடக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். சாயந்திரம் 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவர்களோடு நேரலை நிகழ்ச்சி. சாயந்திரம் 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டிப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி இன்றைய நட்சத்திரம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நிலையத்தில் நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
3: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரக்கூடிய நாட்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35°C முதல் 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C முதல் 26°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45%-55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2-4 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வார மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் இருக்கும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் இதனை பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி, அதாவது விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். பிறகு விதைக்க வேண்டும். தொடர்ந்து மழை பெற வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். தென்னை மரத்தை சுற்றி உள்வட்டப்பாதைகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்ப்பகுதிகளில் சேமிக்க முடியும்.

0: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். ஒன்னு இடவசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூரை மேல வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதுல ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில்

0: வாங்கும்போது அங்க இருக்கிற நோய் கிளர்ச்சியை பத்தி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாம வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ள செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்க ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமா உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களை ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று விற்பனையான மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு குவிண்டாலுக்கானது. மஞ்சள் தனி விரலி அதிக விலையாக 14,599 ரூபாய்க்கும் குறைந்த விலையாக 11,006 ரூபாய்க்கும் விற்பனையானது. மஞ்சள் தனி கிழங்கு அதிக விலை 13,389 ரூபாய், குறைந்த விலை 9,787 ரூபாய். மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் இந்த விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநிலச் செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1,657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய

0: வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000 பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா. செந்தில்.
0: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக

0: உக்ரைன் கோரியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிலையத்தில் நேரம் 6:55.
3: வணக்கம் நண்பர்களே, இந்த காலை பொழுது மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். சரண் மருத்துவமனையிலிருந்து சரண் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா அர்த்திகாரியா அண்ட் ஹைவ்ஸ் தலைமை விலக நிகழ்ச்சியில இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுகிறது. எப்படி ஏதோ இடத்துல உணவு சாப்பிட்டுருக்கோம், அது ஃபுட் பாய்சனா மாறிடும், அது நச்சு பொருட்கள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கும், ஏதாவது மருந்து மாத்திரைகள் தேவையில்லாம அதிகமா சாப்பிட்டுருப்போம், அது நம்ம உடல்ல ஒவ்வாமையை உண்டு கொண்டு நமக்கே தெரியாம உண்டு கொண்டு திடீர்னு பார்த்தா உடம்பு அங்கங்க அரிக்க ஆரம்பிச்சிடும். பர்டிகுலர் இரவு அரிக்கும், காலையில இருந்துச்சு அரிக்கும், சில நேரத்துக்கு ரெகுலரா அரிக்க ஆரம்பிச்சிடும், தடி தடிப்பா வரும். ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டா டக்குன்னு தடிப்பு அதிகமாக. உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க ஃபுட் அலர்ஜி டெஸ்ட் எடுத்துக்கோங்க, எது எதுல உங்களுக்கு அலர்ஜின்னு பாத்துக்கோங்க, அந்த ஃபுட்டை மட்டும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத நம்ம சொல்றத பார்த்து அது உண்மையா அது செய்யலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம உடலுக்கு எதை சாப்பிட்டாலும் நம்ம உடல் அக்செப்ட் பண்ணணும். பண்ணலன்னா நமக்கு அந்நிய பொருட்களோ அந்நிய விஷ கிருமிகளோ நம்ம உடம்புல நம்மள பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்றது அர்த்தம். அப்ப நாம என்ன பண்ணணும், அதை வந்து பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுல வந்து தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா இதுதான் ஹைவ்ஸ் அப்படின்னு சொல்றது. அர்த்திகாரியா கடுமையான அரிப்பு, உடம்புல தடிப்பு தடிப்பான அரிப்பு, தாங்க முடியாத அரிப்பு, எங்கேயோ போயிட்டா எத்தனை நாள் தான் இதுக்கு மருந்து சாப்பிடுறது, நானே வெறுத்துட்டேன், ரொம்ப நாள் சாப்பிட்டு இருக்கிறேன், ஆனா இதுல இருந்து எனக்கு விடுவி கிடையாதானா, ஆயுஷ் மெடிசன்ஸ் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆயுஷ் மெடிசன்ஸ் பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அதாவது எதற்கு அதுக்கான காரணிகளை சரி பண்ணும். உடம்பு டாக்ஸின் ஆயிடுச்சுன்னா டீடாக்ஸ் பண்ணுவோம், பிளட் இம்பியூரிட்டி ஆயிருந்துன்னா அசுத்தம் ஆயிருந்துன்னா அது சுத்தப்படுத்துவோம். அப்ப என்ன ஆகும்னா உங்க உடம்புல வந்து இருக்கக்கூடிய கிருமிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை ஆகி அது ஒரு நல்ல நிலைமைக்கு போகும். அப்ப அது வர்றதுக்கு குறையும். எதுக்குமே மோஸ்ட்லி பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்முடைய மருத்துவமனை என்றைக்குமே அது செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அர்த்திகாரியா ஹவுஸ்ல எத்தனை வருஷம் இருந்தாலும் எத்தனை வருஷம் அஃபெக்ட் ஆனாலும் இதை வந்து நம்ம இந்த இன்டெகிரேட்டட் மெடிசின்ஸ்ல அழகாக அதை சரி பண்ண முடியும். பயப்படவே வேண்டாம், ரொம்ப கருமையான அரிப்பு, என்னால தாங்க முடியல, என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை முதல்ல நீங்க ஆயுஷ் மெடிசன்ஸ்ல ஆயுஷ் இன்டெகிரேட்

0: பரம்ஸ் மருத்துவமனையில உங்களுடைய ஒரு முறை உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது, வாட்ஸ்அப் டாக்டர் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான தெளிவான விளக்கங்கள் மருத்துவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எதனால வந்துச்சு அப்புறம் அதனால பிளட் டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை இந்தந்த ஃபுட்டு தான் அலர்ஜின்னு அதை மாற்றி சாப்பிடுவதோ உங்களுக்கு வந்து வரல, ஏதாவது வகையில் அது மறுபடியும் அடுத்த பிரச்சனையே அடுத்த காம்ப்ளிகேஷன் உருவாகும். அதெல்லாம் இல்லாமல் என்றைக்குமே நோய் இல்லாமல் வாழ்றது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு அது என்றுமே உங்களுக்கு தொடர்ந்து நல்கி கொண்டிருப்பது சரண்ஸ் மருத்துவமனை. இப்போ பயப்படாதீங்க, அர்த்திகாரியா ஹைவ்ஸ் கருமையான தரிப்பு என்னால் தாங்க முடியாத அரிப்பு, எத்தனை வருஷம் மருந்து எடுத்து எனக்கு சரியாகல, எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு ஒரு கால் பண்ணுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம், மீண்டும் நாம சந்திப்போமா, நாளை பார்ப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். மாலை 5:30 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவர்களோடு நேரலை கேட்க தவறாதீர்கள். நேயர்களனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் காலை 7 மணி. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: வணக்கம். கைமத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு பூவே பூச்சூடவா படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை இளையராஜா. ரெண்டாவது பாட்டு ரயில் பயணங்களில் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, டி ஆர் ராஜேந்திரன் இசையமைச்சு எழுதின பாட்டு. உல்லாச பறவைகள் படத்திற்காக மூன்றாவது பாடல் எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான கேள்வி என்ன கேட்டலாமா? இந்திய நீதித்துறையில லீகல் டாக்குமெண்ட்ஸ், அந்த கோப்புகளை எல்லாத்தையுமே மொழிபெயர்க்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஐ கருவியினுடைய பெயர் என்ன, அந்த ஏஐ டூலோட பெயர் என்ன? நம்ம இந்திய நீதித்துறையில லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்றாங்க, அது என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி, செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4 கட்டமாக 18 தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5 கட்டமாக 19 மற்றும் 20 தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று

0: சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016 துல்லிய தாக்குதல், 2019 பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 and 2 நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 சேர்ந்த 400 பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 MW சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, சிபிஎஸ்இ உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.

0: இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்புக்கு 200 எடுத்தது. 201 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 4 விக்கெட் இழப்புக்கு 205 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இது இசையோடு என்றும் நீங்கள்

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னைக்கு மே 15 இன்னைக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
1: இன்று
2: சர்வதேச குடும்ப தினம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது போல குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழ்வதுதான் நமது சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. வருமானம், கல்வி, சுகாதாரம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகள் குடும்பங்களிடையே இடைவெளியை அதிகப்படுத்தினாலும் நாம் நம் குடும்ப உறவுகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் நமது அடுத்த தலைமுறைகளின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டும் ஆரோக்கியமான குடும்ப சூழலை உருவாக்கவும் நம்மிடையே குறைந்து வரும் புரிந்துணர்தலை சரி செய்து கொள்ளவும் குடும்பமாக வாழ்பவர்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்கும் வகையிலும் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே 15 இன்றைய 15 சர்வதேச குடும்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து குடும்பங்களை வலுப்படுத்துவதன் மூலம் குழந்தைகளின் நல்வாழ்வை உறுதி செய்தல் என்ற மையக்கருத்தில் இந்த வருட சர்வதேச

0: குடியரசு குடும்ப தினம் கொண்டாடப்படுகிறது.
1: இன்று
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 25 அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல 26-35 டிகிரி செல்சியஸ், ஈரோட்லையும் 26-35 டிகிரி செல்சியஸா இருக்குது. சேலத்துல 26-33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், பாலக்காட்டில் 26-34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஊட்டியில 18-24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கான கேள்வியை மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன். நம்ம இந்திய நீதித்துறையில லீகல் டாக்குமெண்ட்ஸ மொழிபெயர்க்கணும், அங்க இருக்கக்கூடிய கோப்புகளை ஃபைல்ஸ மொழிபெயர்க்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏஐ கருவி, அந்த டூலினோட ஏஐ டூலோட பெயர் என்ன, செயற்கை நுண்ணறிவு கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏஐ டூலோட பெயர் என்ன அப்படிங்கறதுதான். இதற்கு சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்லயும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லயும் நீங்க சொல்லலாம். ஏதாவது ஒரு இடத்துல பதில் சொன்னீங்கன்னா தான் உங்களோட பேரை வாசிக்கிறதுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். நினைச்சிருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ,

காக்கி சட்டை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் புதுமை பித்தன், இசை இளையராஜா. வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் கும்பமேளா என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து, தென்னாப்பிரிக்காவில் நான் செய்த சாதாரண சேவைக்கு இந்தியா முழுவதும் எவ்வளவு ஆழ்ந்த கவர்ச்சியை உண்டாக்கியிருந்தன என்பதை ஹரித்வாரத்திலேயே நான் அறியலானேன். ஆனால் இது யாரும் பொறாமைப்பட வேண்டிய நிலைமையன்று. இருதலை கொள்ளி எறும்பின் நிலையில் நான் இருப்பதாகவே எண்ணினேன். என்னை யாரும் தெரிந்து கொள்ளாத இடங்களில் ரயில்வே பிரயாணம் போன்ற சமயங்களில் இந்நாட்டு மக்களின் கோடிக்கணக்கானவர்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை நானும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பவர்கள் என்னை சுற்றி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தரிசன பித்துக்கு பலியாக வேண்டியவனாக இருக்கிறேன். இந்த இரு நிலைமைகளில் எது அதிக பரிதாபகரமானது என்பதை எப்பொழுதுமே நிச்சயமாக கூற என்னால் முடிந்ததில்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் அறிவேன். இந்த தரிசன பித்தர்களின் குருட்டு அன்பு பல தடவைகளிலும் எனக்கு கோபத்தையும் அடிக்கடி மனவேதனையுமே உண்டாக்கி வந்திருக்கிறது. ஆனால் ரயில் பிரயாணமோ மிகவும் கஷ்டமானதாகவே இருந்த போதிலும் ஆன்ம தூய்மைதான் அளித்து வந்ததே என்று எனக்கு ஒருபோதும் கோபத்தை மூட்டியதில்லை. எவ்வளவு தூரமானாலும் ஊரெல்லாம் சுற்றித் திரிவதற்கு வேண்டிய பலம் அந்த நாளில் எனக்கு இருந்தது. அதிர்ஷ்டவசமாக நான் அவ்வளவு தூரம் ஊருக்கெல்லாம் தெரிந்தவனாகவும் ஆகிவிடவில்லை. ஆகையால் எவ்வித பரபரப்பையும் உண்டாக்கிவிடாமல் அப்பொழுது தெருவில் போய்க் கொண்டிருக்க என்னால் முடிந்தது. அவ்விதம் சுற்றித் தெரிந்ததில் பல விஷயங்களை கவனித்தேன். யாத்ரீகர்களிடம் பக்தியை காட்டிலும் கவனக்குறைவும் வெளிவேஷமும் ஒழுங்கீனமுமே அதிகமாக இருந்ததை பார்த்தேன். உற்சவ தினமும் வந்தது. அது எனக்கு மிக முக்கியமான தினமாகவும் ஆயிற்று. நான் ஹரித்வாரத்திற்கு யாத்திரை நோக்கத்துடன் போகவில்லை. புண்ணியத்தை நாடி யாத்திரை ஸ்தலங்களுக்கு போய்க் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் எண்ணியதே இல்லை. ஆனால் அங்கே கூடியிருந்ததாக கூறப்பட்ட 17 லட்சம் மக்களிடம் எல்லாருமே வெளிவேஷக்காரர்களோ வெறும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களோ அல்ல. அவர்களில் எண்ணற்றவர்கள் புண்ணியத்தை தேடவும் ஆன்ம தூய்மையை அடையவுமே வந்தார்கள் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆன்மாவை மேன்மைப்படுத்துகிறது என்பதை சொல்லுவது இயலாதது அல்ல என்றாலும் சொல்லுவது கஷ்டம். ஆகையால் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவாறே அன்றிரவை கழித்தேன். தங்களை சூழ்ந்திருந்த வெளிவேஷத்திற்கு நடுவில் பக்தியுள்ள ஆன்மாக்களும் இருந்தன. ஆண்டவனின் சன்னிதானத்தில் அவர்கள் குற்றமற்றவர்களே. ஹரித்வாரத்துக்கு வந்ததே அதனளவில் பாவச்செயல் என்றால், ஹரித்வார யாத்திரையை நான் பகிரங்கமாக கண்டித்து கூறிவிட்டு கும்பதினத்தன்றே அங்கிருந்து புறப்பட்டிருக்க வேண்டும். ஹரித்வார யாத்திரையை மேற்கொண்டதும் கும்ப உற்சவத்திற்கு வந்ததும் பாவச்செயல் அன்று என்றால், பிராயச்சித்தமாக நான் ஏதேனும் எனக்கு நானே மறுத்து கொண்டு என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எனக்கு மிகவும் இயல்பானது. என் வாழ்க்கையே கட்டுத்திட்டங்கள் அடங்கிய முடிவுகளை அடிப்படையாக கொண்டது. கல்கத்தாவிலும் ரங்கூனிலும் நான் தங்கிய வீட்டினர் ஏராளமாக செலவு செய்து எனக்கு விருந்தளித்தார்கள். அவர்களுக்கு நான் அனாவசியமான தொந்தரவுகளை கொடுத்து விட்டதாக எண்ணினேன். ஆகையால் என் ஆகாரத்தில் இத்தனை பண்டங்களைத்தான் சாப்பிடுவது என்று கட்டுப்படுத்திக் கொள்ளுவதோடு கடைசி சாப்பாட்டை இருட்டுவதற்கு முன்னால் முடித்து கொண்டு விடுவது என்றும் தீர்மானித்தேன்

எனக்கு இத்தகைய தடைகளை நானே விதித்து கொள்ளாவிட்டால் இனி என்னை அதிதியாக ஏற்பவர்களுக்கு அநேக இடைஞ்சல்களை நான் உண்டாக்க நேரும். சேவையில் நான் ஈடுபடுவதற்கு மாறாக அவர்களை எனக்கு சேவை செய்வதில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் வேண்டி வரும். ஆகையால் இந்தியாவில் இருக்கும்போது 24 மணி நேரத்தில் 5 அதிகமான பொருட்களை நான் சாப்பிடுவதில்லை என்றும் இருட்டிய பிறகு சாப்பிடுவதில்லை என்றும் விரதம் எடுத்துக்கொண்டேன். இதனால் எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை குறித்து தீர சிந்தித்தேன். ஆனால் இதில் எந்தவித சந்தேகத்திற்கும் பின்னால் இடம் வைத்துவிட நான் விரும்பவில்லை. நான் நோய்வாய்ப்பட்டு மருந்தும் உணவுப் பொருட்களில் ஒன்றாகி அச்சமயம் விசேஷமாக சாப்பிட வேண்டிய ஆகாரத்திற்காக விதிவிலக்கு எதுவும் செய்யாது போனால் அப்பொழுது என்ன ஆகும் என்பதை குறித்தும் யோசித்தேன். என்னவானாலும் சரி, இந்த விரதத்திலிருந்து எந்த விதிவிலக்கும் செய்து கொள்ளுவதில்லை என்று முடிவாக தீர்மானித்துக் கொண்டேன். இந்த விரதத்தை இப்பொழுது நான் 13 ஆண்டுகளாக அனுசரித்து வருகிறேன். இதனால் எனக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டதும் உண்டு. ஆயினும் இந்த விரதம் எனக்கு பாதுகாப்பாகவும் இருந்தது என்பதை நிச்சயமாக கூற முடியும். இது என் வாழ்நாட்களில் சில ஆண்டுகளை அதிகமாக்கியது. நான் பற்பல நோய்களுக்கு உள்ளாகாதவாறும் என்னை காப்பாற்றியது என்பதே என் அபிப்பிராயம்.

0: நினைக்க தெரிந்த மனமே படத்துக்காக பாட்டு கேட்டோம். கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் காமகோடியன், இசை இளையராஜா. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு நிறைய இன்னைக்கான கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, அல்லிநகரம் எஸ் மகாதேவன், உமா கணேஷ், சிறுமுகையிலிருந்து வி பிரபு ராஜபாளையம், முதுகுடியிலிருந்து ஐயனார் சரியான பதிலோடு நினைஞ்சிருக்கிறாங்க. கோணமலை ஆனந்தன், பாஷினி அனுவர்தினி கூட இன்னொரு நேயரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி, பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா மூக்கனூர்லேருந்து, ரமணி முதலி புதூர்லேருந்து, செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான், தேவ்கிருஷ்ணா, கோவை, பீடம்பள்ளி, வாசுதேவன், பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், சேகர், சாந்தி, பூலவாடி, பிரமிளா சென்னையிலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க. குஹன் நஞ்சுண்டாபுரம், சிபு, சோமஸ்கந்தமூர்த்தி பதில் கொடுத்துருக்காங்க. அவர்களைத் தொடர்ந்து ஒண்டிப்புதூர், ரங்கசாமி, மகேஸ்வரி, கனகராஜ், மல்லீஸ்வரன், சாமுட்டிபுரத்திலிருந்து சண்முக சுந்தரம், விநாயகபுரம், ஹோப் காலேஜ், பிரணயா, குஹன், விஜயகுமார், உமாமகேஸ்வரி, ஆலாங்கொம்பு தண்ணீர் தடத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து பிரேம்நாத் ஒரு பெரிய விளக்கத்தோட பதிலையும் கொடுத்திருக்காங்க. வெள்ளிக்குப்பம்பாளையம் நான் முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன் மற்றும் பிரணீதன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல், அப்பரல், ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்,
5: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
6: இயற்கையாகவே நீர்வளம், நிலவளம், மண்வளம், நல்ல சூரிய வெளிச்சம், சுத்தமான காற்று என அனைத்தும் அமைய பெற்றது நம்ம நாடு. இன்றைய சூழ்நிலையில வேகமாக குறைந்து வரும் இயற்கை வளங்களான நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவைகளுக்கு மாற்றாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, இவை இயற்கையானது, மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடியது, அதனால தீர்ந்து போகாது, நிலையான மற்றும் நீண்ட காலத்திற்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியது, கார்பன் டை ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை வெளியிடுவதில்லை, இதனால புவி வெப்பமடையாது, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு செய்யாதவை இந்த மாற்று ஆற்றல் மூலங்கள். ரினவபிள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஆற்றல் வளங்களான சூரிய ஆற்றல், காற்றாலை, நீர் மின்சாரம், உயிரி ஆற்றல் எனப்படும் பயோ எனர்ஜி மற்றும் புவி வெப்ப ஆற்றல் ஆகியவை மிக முக்கியமான மாற்று ஆற்றல்களாகும். சோலார் எனர்ஜி எனப்படும் சூரிய ஒளியை சோலார் பேனல்கள் மூலமாக மின்சாரமாக மாற்றுவதன் மூலம் நமது வீடுகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், நெடுஞ்சாலை, கிராமப்புற, நகர்ப்புற சாலைகளின் மின் தேவையை பெருமளவு பூர்த்தி செய்ய முடியும். அதேபோல விண்ட் எனர்ஜி எனப்படும் காற்றின் வேகத்தை பயன்படுத்தியும் நீர் மின்சாரம், அதாவது ஹைட்ரோ பவர், ஓடும் நீர் அல்லது அணைகளிலிருந்து நீர்

0: மின்விசையை பயன்படுத்தியும் மின்சாரத்தை உற்பத்தி செய்து பயன்படுத்தலாம். உயிரி ஆற்றல் எனப்படும் பயோமாஸ் அல்லது பயோ எனர்ஜி விவசாய கழிவுகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கழிவுகளை எரிபொருளாக பயன்படுத்துதல். குறிப்பாக சாண எரிவாயு மூலம் நமது வீடுகளின் கேஸ் தேவையை பெருமளவு குறைக்க முடியும். வேவ் எனர்ஜி எனப்படும் கடல் அலைகளின் இயக்கத்திலிருந்து மின்சாரம் தயாரித்தல். இப்படி நாட்டின் எதிர்காலத்தின் நலனை கருத்தில் கொண்டு ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்சஸ் எனப்படும் மாற்று ஆற்றல் மூலங்களை பெருமளவு பயன்படுத்த நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து கே எஸ் சித்ரா, கே ஜே ஏசுதாஸ் பாட்டின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் நா காமராசன், பாடலுக்கு இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். பாபநாயக்கன் பாளையம் துணை மின் நிலையத்துல மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 9 மணியிலிருந்து மதியம் 4 மணி வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னா, ஆவாரம்பாளையம், கணேஷ் நகர், காமதேனு நகர், நவ இந்தியா, கணபதி பஸ் ஸ்டாப், சித்தாபுதூர், பாபநாயக்கன் பாளையம், ஜி கே என் எம் மருத்துவமனை, அலமு நகர், பாலாஜி நகர், ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் கல்யாண மண்டபம், மின் மயானம், பாபநாயக்கன் பாளையம் புதியவர் பகுதி, காந்திமா நகரின் ஒரு பகுதி, இந்த இடங்கள்லையும் பாபநாயக்கன் பாளையம் துணை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட இடங்கள்லையுமே காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும். இன்னைக்கான கேள்விக்கு இன்னும் சில நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. யாரு அப்படிங்கறத பாத்திரலாம். ரகுராமன் முல்லை நகர்லிருந்து, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், வீரதுரை அரியலூர், பார்வதி கணபதி இருந்து அவங்களும் பதில் கொடுத்திருக்காங்க. அவர்களை தொடர்ந்து அறந்தாங்கியிலிருந்து விஸ்வம், பிரகாசம், ஞானாம்பிகை, போகம்பட்டி, கோபாலகிருஷ்ணன் களத்து புதூர்லிருந்து, திருப்பூர் மகேஸ்வரி, ராஜேந்திரன், யாழினி பாரதி, ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, சிவசாமி, சிவானந்தா காலனியிலிருந்து பழனி, துரைசாமி, ஜமீன் ஊத்துக்குழி, அன்புராணி சென்னையிலிருந்து கொடுத்திருக்காங்க. சண்முகானந்தம் கஞ்சம்பட்டி, நங்கவள்ளி ராஜாராம், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா, மனோ மற்றும் கிறிஸ் ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, வெளியங்காடு கீர்த்தி, மகேஸ்வரி ஹரீஷ், கஞ்சம்பட்டி கண்ணையன், ராமசாமி, கணியூர் அண்ணாதுரை, மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா, அத்விக், வெளிக்குப்பம்பாளையத்திலிருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, ஐஸ்வர்யா, அக்ஷய, மீனாட்சி மணிநகரத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. நெல்லிமேடு, பூங்குழலி, நாகராஜ சோழன், கோத்தகிரி, கொணவக்கரை கண்ணன், ரமண முதலி புதூர்லிருந்து சுதாகர், ஜீவா, கவுண்டம்பாளையம் லாவண்யா, மனவை சந்திரசேகர், மலை கவுண்டம்பாளையம் விமலா, வேணுகோபால், பூபனா, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், தொட்டம்பாளையம் ரவி, செல்வி, தாராபுரத்திலிருந்து செந்தில்குமார், கோவை தேவராயபுரத்திலிருந்து ராஜா, காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், ராயப்பன் ரெஜி ஜெஃப்ரி, இவங்க யாருன்னே தெரியலையே, ஜஸ்டின் திரவியம் அடுத்தது, அப்புறம் ஜெகநாதன் பூழுவக்காட்டு பாளையத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. பிரேமா வெள்ளியங்கிரி, கருமத்தப்பட்டி, வி என் இளங்கோ, சாமிச்செட்டி பாளையம், போத்தனூர் ரயில் ரங்கன், பூபனா கொழுமங்கொண்டானிலிருந்து திருப்பூர் கணபதி பாளையம் யசோதா கோவிந்தராஜ், கருவலூர் சாமுவேல், தென் பொன்முடியிலிருந்து நாகமணி, கே என் பாளையம் பேச்சிமுத்து, பிரபஞ்சன் யஷ்வந்த் திருப்பூர்லிருந்து, சரசு பெரிய நாயக்கன் பாளையம், தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம், இவ்வளவு நேயர்கள் இன்னைக்கு சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி அந்த சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்திய நீதித்துறையில கோப்புகளை, லீகல் டாக்குமெண்ட்ஸை எல்லாம் மொழிபெயர்ப்பதற்கு வடிவமைக்கப்பட்ட முதன்மையான ஒரு ஏஐ கருவி வந்து சுவாஸ், SUVAS, சுப்ரீம் கோர்ட் வித்திக் அனுவாத் சாப்ட்வேர் அப்படிங்கறதா. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் பல்வேறு இந்திய ரீஜனல் லாங்குவேஜஸ்ல, பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க இந்த சாப்ட்வேர் பயன்படுது. பொதுவா இது ஏஐ மூலமாகவும், NLP சொல்லுவாங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ், இயற்கை மொழி செயலாக்கம், இதன் மூலமா இது இயங்குது. 2023 ஆண்டின் தரவுகளின்படி இந்த சாப்ட்வேர் கிட்டத்தட்ட ஒரு 36,000 மேற்பட்ட தீர்ப்புகளை 19 இந்திய லாங்குவேஜஸ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருக்கு. நீதிமன்ற தீர்ப்புகளை சாமானிய மக்கள் எளிதில புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஏஐ டூல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கூட சுபேஸ், சுப்ரீம் கோர்ட் போர்ட்டல் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் கோர்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு இன்னொரு கருவி இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, ஆவணங்களை செயலாக்கம் மற்றும் வழக்கு தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதுக்காக இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது.

கேட்ட பாட்டு சின்ன கவுண்டர் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடினது இசை இளையராஜா. நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரியசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக வூஷூ சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 முதல் 30 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418887411.
3: நேரம் காலை 8:02:40. குட் மார்னிங் மக்களே. ஆகாஷ்

தீபாவளி இசையில பழனி பாரதியுடைய வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன், மீரா மனோரமாவுடைய குரல்ல பாடல் கேட்டோம். அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 500 வருடங்களுக்கு முந்தைய பின் ஹோல் கேமரா பத்தி தாங்க பேச போறோம். கர்நாடகா மாநிலம் ஹம்பியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற விருபாக்ஷா கோயில்ல நடக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான அறிவியல் அதிசயம் தான் இது. இங்க ஒரு குகை போன்ற இருண்ட அறையில ஒரு சுவர் இருக்குங்க. அதுல வெளியில இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த கோபுரத்தின் நிழல் தலைகீழா விழுகுதான். இதுல இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு பாக்குறப்போ, நவீன கேமராக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒளியியல் கோட்பாட்டை பயன்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச டிசைன் தான் இது. அறிவியல்ல இத கேமரா அப்சக்யூரா அப்படின்னு சொல்றாங்க, அப்சக்யூரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நேச்சுரல் அப்பெச்சரா செயல்படுது. அப்பெச்சர் அப்படின்னா கேமரா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோல் அப்படின்றதுதான் குறிக்கும். கோபுரத்துல எதிரே இருக்கக்கூடிய சுவர் மேல ஒரு சின்ன துளை இருக்கு. இது வழியா கோபுரத்தினுடைய சூரிய ஒளியில் கோபுரத்து மேலப்பட்டு அதனுடைய ஒளி கதிர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அந்த துளை வழியாக இரண்டு அறைக்குள் நிலையிலப்போ ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறதுனால இந்த பிம்பம் தலைகீழா தெரியுது அப்படின்றதுதான் உண்மை.

எஸ்ஐ ராஜ்குமார் இசையில பி உன்னிகிருஷ்ணன், நித்யஸ்ரீ மகாதேவன், எஸ்ஐ ராஜ்குமார், ஃபெபி மணியுடைய குரல்ல வாலியுடைய வரிகளில் பாடல் கேட்டோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. இனி நேர்களே,

0: in its editorial titled Cooling Doctrine writes that access to safe indoor temperatures must be a public health entitlement. What India needs is something larger and more ambitious, a national cooling doctrine, a scalable framework that treats sustained access to safe indoor temperatures as a public health entitlement to be guaranteed. And finally, the Tribune writes about 61-year-old Narinder Kaur, who scored 77% in the Punjab School Education Board Class 10 Open School Examination after she was encouraged by her sons. The newspaper writes, off studies for 45 years, Punjab woman scores 77%. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to embark on a six-day visit to UAE, the Netherlands, Sweden, Norway and Italy today. Prime Minister says BRICS under India's chairmanship will work together to build a more inclusive world order. Oil marketing companies hike petrol and diesel prices by 3 rupees per litre. Government caps duty-free gold imports at 100 kg under advance authorization scheme. ED arrests Kolkata Police DCP Shantanu Sinha Biswas for running an extortion syndicate. And in Wushu, Aparna Dahiya clinches gold in women's 52kg category in Santa World Cup in Macau. That's all in Morning News. Have a nice day.
2: Akashwani Coimbatore 103.3 FM. Kelunga Rasinga.
3: 8:30 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்மளுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உருவான இந்தியாவின் முதல் சுதேசி பேனா உருவாச்சு இல்லையா, அந்த கதையை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். 1921 ஆந்திராவை சேர்ந்த கே.வி. ரத்னம் அப்படின்றவரு நம்ம மகாத்மா காந்தி அவர்களை பாக்குறதுக்காக வர்றாரு. அப்போ அவர்கிட்ட வந்து மகாத்மா காந்தி சொல்றாரு, ஏன் எல்லாத்துக்கும் நம்ம வெளிநாட்டு பொருளையே நம்பி இருக்கணும், ஊசிப்பாயில இருந்து பேனா வரைக்கும் நம்ம ஊர்லயே சொந்தமாவே தயாரிக்கலாமே அப்படின்ற ஒரு யோசனையை வந்து சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு ரத்னம் அப்படின்னா, அவரு 1932 ஒரு பேனா கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஒரு பேனாவை ரெடி பண்ணியும் காந்தி அவர்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இதுல சில பார்ட்ஸ் வந்துட்டு வெளிநாட்டு பகுதிகளா இருக்குங்க, அதனால இதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரா. உடனே ரத்னம் என்ன பண்றாரு அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்ம ஊரு பொருளை மட்டுமே வச்சு செஞ்சு காட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேனாவை வந்து உருவாக்குறாரு. மரக்கட்டை, அதுக்கப்புறமா கையால செஞ்சு தங்க நிப்பு எல்லாமே பயன்படுத்தி பக்கவான ஒரு 100% நம்ம இந்திய பொருட்களை மட்டுமே வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பேனாவை காந்தி அவர்கள்கிட்ட கொடுக்கறாரு. மகாத்மா காந்தி கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பேனாலேயே 1935 ஜூலை 16 வெளிநாட்டு பேனாவுக்கு இது ஒரு சூப்பர் மாற்று, சிறந்த மாற்று அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த கையாலே ஒரு பாராட்டு கடிதம் எழுதி கொடுக்கிறாரு. இன்னைக்கும் இந்த லெட்டரை அவங்களுடைய கடையில, ரத்னம் பேனா அவங்களுடைய கடையில வந்து பத்திரமா வச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.

நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். தேவாவுடைய இசையில வைரமுத்துடைய வரிகள்ல ஸ்ரீனிவாஸ் அனுபமா பாடியது. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நம்ம பாட்டுக்கு முன்னாடி சுதேசி பொருட்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பேனாவை பத்தி பேசணும். இந்த ரத்னம் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னா ஆந்திரால தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதைதான் நமக்காக வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுடைய இந்தியாவில தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாரும் பயன்படுத்தணும், வாங்கணும் அப்படின்றதுதான். ஓகே, உங்ககிட்ட வந்து புலிக்கு முன்னாடி சிங்கம் இருந்துச்சு அப்படின்னா எங்க அப்படின்ற கேள்வி கேட்பீங்களா இல்லையா? எங்க தெரியுமாங்க, இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இது ராயல் பெங்கால் புலி இல்லையா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சக்தி வாய்ந்த மற்றும் கம்பீரமான விலங்கினுடைய அழகு, வலிமை மற்றும் சுறுசுறுப்பு, இதுக்காக இந்தியாவின் தேசிய விலங்கு அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. ஆனா புலிக்கு முன்னாடி இந்தியாவின் தேசிய விலங்கா இருந்தது எது தெரியுமா? சிங்கம் தான். 1972 வரைக்கும் இந்தியாவின் தேசிய விலங்காக சிங்கம் தான் இருந்துச்சு. ஆனா 1973 இந்திய அரசு அதை மாற்றி புலிய தேசிய விலங்கா அறிவிச்சாங்க. புலிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. அது

பாதுகாக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்துறதுக்காக இந்த இதை வந்து செஞ்சாங்க. 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில புலிகளின் எண்ணிக்கை வேகமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. வேட்டையாடுதல் மற்றும் காட்டழிப்பு காரணமாக இந்த அழிவின் விளிம்புல இருந்தனால புலிய வந்து தேசிய விலங்கா மாற்றுவதன் மூலம் அதனுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு. ராயல் பெங்கால் புலி இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளிலையும் வடமேற்கு பகுதிகளை தவிர்த்த நேபாள், பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் அது குறித்த அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க.

0: ஜியுடைய வரிகளில் பாடல் கேட்டோம். கே எஸ் சித்ரா மனோ பாடியது. நேர்களி, இன்று இரவு 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை.
1: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
2: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
3: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
1: जन-जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நகரத்தை காப்பாற்றும் மேஜிக் காடுகள், இது ஒரு முழு மேங்க்ரோவ் காட்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த காடுகள்ல இருந்து வரக்கூடிய பெரிய பேரலைகள், இந்த காடுகள் வந்து பெரிய பேரலைகள் மற்றும் சுனாமியிலிருந்து ஒரு முழு நகரத்தையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி நிறைந்ததாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உப்பு தண்ணீரை வந்து குடிக்கும் சூப்பு பவரை கொண்டிருக்கு. கடலோரத்தில் இருக்கக்கூடிய சேரும் சகதியான உப்பு தண்ணீரில் ஒரு சாதாரண மனத்தினால வந்து ரொம்ப நாள் வந்து வாழ முடியாது, அது சீக்கிரமாகவே அழுகிடும். ஆனால் இந்த வகை காடுகள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணியிலிருந்து 90% அதிகமான உப்பை வடிகட்டிட்டு வெறும் நல்ல தண்ணியை மட்டுமே உறிஞ்சக்கூடிய ஒரு பிரத்யேக ஃபில்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணது. அது மட்டும் இல்லாம இந்த மரங்கள் வளரக்கூடிய மண் பகுதியில ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்குமா, அதுக்காக இந்த மரங்களுடைய வேர்கள் என்ன பண்ணு தெரியுமாங்க, பூமிக்கு அடியில போகாம தண்ணிக்கு மேல குச்சி குச்சியா நீட்டு நிக்கணுமா, இது காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நேரடியா சுவாசிக்கும். இதனால இந்த வேர்களுக்கு சுவாச வேர்கள் அப்படின்னு பேர் இருக்கு. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம். கடல்ல இருந்து வரக்கூடிய அலையோட வேகம் இந்த காட்டுக்குள்ள புகுறப்போ முதல் 100 மீட்டர் தூரத்திலேயே 66% வந்து அலையாற்றல் அப்படியே உறிஞ்சப்பட்டு கம்மியாகிடுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடலுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களான இந்த கூண்டு வலை பின் இருக்கக்கூடிய நண்டுகளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இறால் மற்றும் குட்டி குட்டி மீன்கள் தங்களுடைய முட்டைகளை இட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேர்கள் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இந்த மேங்க்ரோவ் காடுகள் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுல பிச்சாவரம் பகுதியில இருக்கு. ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காடுகள் வந்து நம்ம மனிதர்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள்னாலையும் சரி சேதப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு தான். சோ நம்மளுடைய இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்றதும் உண்மை.
1: போன அவர் வீரோ

0: வீராப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இனி கேட்கலாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது. மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு 3 பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி 3 விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த 3 குளங்கள்லேயும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்ல, அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவித்தாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த 2வது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. 3வது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா, அவங்கெல்லாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த 3 வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா? அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார். டிக்கெட்டை அடித்து கொடுத்தார்.

0: சார் குளிக்க வர்றவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளோதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது, ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சுருக்குது, மக்களும் அதில் வந்து குளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா? அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர். அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. ரெண்டாவது குளம்தான் சாராய கடை. இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட். இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது, அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறதில்ல. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகு வம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது, காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில், என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுங்கிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்து அவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படி தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு இந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில, அருண்மொழி மற்றும் சுஜாதாவுடைய குரல்ல. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் நன்றி நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அனி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரம் காலை 9:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: கேட்டு பாட்டு பீஸ்ட் படத்துக்காக அனிருத் மற்றும் ஜொலிதா காந்தி பாடியது. இசை அனிருத். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நான் இவருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணிச்சாரல் இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர். நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் இந்த மாதம் 19 தேதி மக்கள் குறைதீர் கூட்டம் நடக்குது. மேயர் தலைமையிலையும் கமிஷனருடைய முன்னிலையிலையும் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், சாலை வசதி இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் சார்ந்த கோரிக்கையை நாம மனுவா அளிக்கலாம். துறை சார்ந்த அலுவலர்கள் வாயிலா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க.

கூலி படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். டி ராஜேந்தர் அறிவு மற்றும் அனிருத் பாடினது. இசை அனிருத், பாடல் வரிகள் அறிவு. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஜோலார்பேட்டில இருந்து பெங்களூர் இடையே இருக்கக்கூடிய குப்பம் ஸ்டேஷன்ல பாலம் கட்டுற பணி நடந்துட்டு இருக்குது. இதனால 15, 16, 17 இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு அப்புறம் 19ஆம் தேதியில KSR பெங்களூர்ல இருந்து நைட்டு 8:10 புறப்படக்கூடிய, கன்னியாகுமரிக்கு புறப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் 16526 இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் வழியா வருது. 8:10 புறப்படுறது, 10:40 தான் புறப்படும். அதே மாதிரி 20ஆம் தேதி நைட்டு 10:10 தான் புறப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வே தெரிவிச்சிருக்காங்க.

0: கேட்டு பாட்டு டூட் படத்திலிருந்து பால் டபா எழுதினது சாய் அபியங்கரோட இசையில இருந்த பாட்டு கேட்டோம். சாய் அபியங்கர், பால் டபா, பேபூமிகா மற்றும் தீப்தி சுரேஷ் பாட்டினது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். தென்மேற்கு பருவமழை பெய்யும் போது நொய்யல் ஆற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு எப்பயுமே ஒரு இது இருக்கு. அந்த சமயத்துல ஆற்றினுடைய வழித்தடங்கள்ல இருக்க குளம் குட்டைகள் எல்லாம் நீர் நிரப்புறது வழக்கம். கோவை மாநகராட்சி பராமரிப்புல 9 குளங்கள் இருக்கு. நீர் வழங்கு வாய்க்கால்கள்ல எல்லாம் ஆனா புதர் மண்டி இருக்கு. தென்மேற்கு பருவமழை இன்னைக்கு தொடங்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறதுனால மழை நீரை சேமிக்கிற வகையில நீர்நிலைகளை தயார்படுத்தணும். அதன் தொடக்கமா என்ன முயற்சியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குறிச்சி குளத்துக்கு நீர் கொண்டு வரணும். அப்ப குறிச்சி அணைக்கட்டு பகுதியிலிருந்து புட்டுவைக்கு வாய்க்கால் புதர்மண்டி இருக்குது. முதல் கட்டமா அந்த வாய்க்கால தூர்வாரும் பணியை மாநகராட்சி தொடங்கி இருக்கு.

மழை பெய்ஞ்சு நொய்யல்ல வெள்ளம் வரும்போது சித்திரச்சாவடியில தொடங்கி ஒவ்வொரு குளமா நிரப்பப்படும். பேரூர் படித்துறையை கடந்து சொட்டையாண்டிக்குட்டை கங்கநாராயண சமுத்திரத்துக்கு நீர் வெள்ள நீர் வந்ததுக்கு அப்புறமா குறிச்சி குளம் உக்கடம் பெரிய குளத்துக்கெல்லாம் தண்ணி வரும். அதுல குறிச்சி குளத்தை நிரப்புற வகையில 3.27 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய புட்டுவைக்கி வாய்க்கால் தூர்வாரப்படுது. இதை தொடர்ந்து உக்கடம் பெரிய குளத்துக்கு தண்ணி போகும்போது சேத்துமா வாய்க்காலும் தூர்வாரணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த பணியை கலெக்டர், மாநகராட்சி கமிஷனர் இவங்க எல்லாருமே நேற்று ஆய்வு செஞ்சிருக்காங்க. சமூக ஆர்வலர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குளங்களில் கழிவு நீர் கலக்கறதை வந்து நம்ம தடுக்கணும். குறிச்சி குளம், உக்கடம் பெரிய குளம், வாளாங்குளம், சிங்காநல்லூர் குளம், முத்தண்ணன் குளம், கிருஷ்ணம்பதி குளம், இந்த மாதிரியான எல்லா குளங்கள்லையுமே கழிவு நீரை நம்ம கலக்காம இருக்கணும். ஏன்னா அது கலந்துட்டோம்னா ஆகாய தாமரை வந்துடும், அப்புறம் அதையும் வந்து நம்ம தூர்வாரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால நம்மளுடைய நீர்நிலைகளை நாம ரொம்ப பக்குவமா பாதுகாத்தா தான் வெள்ளம் வரும்போது நம்மளால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும்.

ராயன் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். தனுஷ் எழுதி, ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு, தனுஷ் ஏஆர் ரஹ்மான் சேர்ந்து பாடின பாட்டு. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா பார்த்தோம்னா, தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முன்கூட்டியே தொடங்குறதா இருக்கு அப்படிங்கறதுனால விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு தோட்டக்கலை துறையினர் அறிவுரை கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய உதவி இயக்குனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொண்டாமுத்தூர் வட்டாரத்துல வைகாசி மாதத்துல சின்ன வெங்காயம், காய்கறிகள் இதனுடைய நடவு அதிகமா இருக்கும். அதனால மே 20ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அப்படின்னு வானிலை மையமும் சொல்லியிருக்கிறாங்க. முன்கூட்டியே பருவமழை தொடங்குறதுனால, அதுவும் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கறதுனால, காற்றின் வேகமும் மழையின் தீவிரமும் ரொம்ப அதிகமா இருக்கும். வாழை பயிரிட்டு இருக்கிற விவசாயிகள் 5 மாசம் இல்லாட்டி அதுக்கு மேல முதிர்ச்சி பெற்ற வாழை கண்ணுக்கு காத்துல சாயாம மூங்கில் இல்லாட்டி சவுக்கு குச்சிகளை வச்சு நம்ம முட்டு கொடுக்கணும். சின்ன வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், கொத்தமல்லி இது மாதிரியான பயிர்களை நடவு செய்யும் போது 1 அடி உயர மேட்டு பாத்தி கட்டி அதுல நடவு செய்யணும். இதனால அதிகமா மழை பெய்யும் போதும் மழை நீர் தேங்காம மேட்டு பாத்தியிலிருந்து வடிஞ்சு பயிர் அழுகாம பாத்துக்கலாம். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வயல்களில் நீர் தேங்காத மாதிரி பாத்தி அமைக்கணும். வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்படாத மாதிரி களைகள், பயிர் கழிவுகளை எல்லாம் நீக்கி மழை நீர் தடையில்லாம வெளியில போறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும். மேட்டு பாத்தியில காய்கறிகளை நடவு செய்யறதுக்கு முன்னாடி அது மேல ட்ரைகோடோமா விருடி இல்லாட்டி சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ், பெசிலஸ் சப்டிலஸ் இது மாதிரி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டு செறிவூட்டப்பட்ட தொழு உரத்தை ஏக்கருக்கு 10 டன் அப்படின்னு கணக்குல பரப்பி விட்டுட்டு நாற்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமா மண் வளம் பெற்று மண் சார்ந்த நோயிலிருந்து பயிர்களை வந்து நம்ம காத்துக்க முடியும். அதிக மகசூலும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும். மழைக்காலங்கள்ல பயிர்களுக்கு ஏதாவது நோய் பாதிப்பு ஏற்பட்டா விவசாயிகள் தோட்டக்கலை துறைய தாராளமா அணுகலாம் அப்படிங்கறதையும் அவங்க கொடுத்துருக்கிறாங்க.

0: கேட்ட பாட்டு தங்கலான் படத்திற்காக சிந்தூரி விஷால் பாடினது. பாடலாசிரியர் உமாதேவி, இசை ஜி வி பிரகாஷ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சேனல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். கோவை மாநகர் அவினாசி சாலையில் இருக்க ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் நேத்தையிலிருந்து 14 தேதியிலிருந்து 18 தேதி வரைக்கும் 5 நாள் BSNL நிறுவனத்தினுடைய ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி நடைபெற்று இருக்கு. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜிடி நாயுடு உயர்மட்ட மேம்பாலத்தில் இந்த 5 நாள் நைட் 11 மணியிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு போக்குவரத்து சொல்லியிருக்கிறாங்க. போக்குவரத்து துறை மேற்கண்ட போக்குவரத்து மாற்றத்துக்கு வாகன ஓட்டுநர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தரணும். 14 லிருந்து 18 வரைக்கும் இந்த 5 நாள் நைட்டு 11 மணியிலிருந்து காலையில 5 மணி வரைக்கும் நம்ம ஜிடி பாலத்தில் மேலே போக முடியாது. அதுவும் சில வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அதனால நைட்டில் அந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி கீழேயா நம்ம ஃப்ளைஓவர் மேலே ஏறாமல் கீழே போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க.

0: கவலைகளெல்லாம் பஞ்சாக பறந்தே போகும் அப்படின்னு 3BHK படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். ஆனந்து, கல்யாணி நாயர், உத்தாரா உன்னிகிருஷ்ணன், அம்ரித் ராம்நாத் பாடினது. லிரிக்ஸ் ஸ்ரீ கணேஷ், பாடலுக்கு இசை அம்ரித் ராம்நாத்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: நேர்களே, நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவர்களோடு நேரலை நிகழ்ச்சி. நேர்களும் இது தொடர்பா இந்த கல்லூரியில இந்த இதுல ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது தொடர்பா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நேர்களும் அழைச்சு அவங்க கூட பேசலாம்.

0: കേട്ട പാട്ട്. ബൈസൺ പടത്തക്കാഹ എന്ന പാട്ട് കേട്ടോ. മാരി സെൽവരാജ് എഴുതുന്ന പാട്ട്, നിവാസ് കെ പ്രസന്ന ഇസയമച്ച് പാടിയിരിക്കാർ. ആകാശവാണി കോയമുത്തൂർ 100.3 FM-ல சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம்.
1: 1500-க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418-8741.
0: சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல எல்லாம் சம்மர் லீவ்ல வீட்டில் எப்படா பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோடை விடுமுறை முடிஞ்சு June 1 பள்ளிகள் திறக்கப்படுது அப்படிங்கிறதுனால தொடக்க கல்வித்துறை அங்கு அந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு உத்தரவு விட்டுருக்குறாங்க. பள்ளி கட்டடங்களுக்கு மேல ஏதாவது உயர் அழுத்த மின் கம்பிகள் வழித்தடம் இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றணும் அப்படின்னு, மின்வாரியத்தோட உதவியோட நீங்க உடனடியா மாத்தி ஆகணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற ஆபத்தான மரக்கிளைகளை வெட்டுறது, பட்டுப்போன மரம், பாலடைஞ்ச கட்டடம், இதை எல்லாத்தையுமே அகற்றணும். இல்ல உடனடியா முடியாது அப்படின்னா மாணவர்கள் அது பக்கத்துல போகாத மாதிரி தடுப்பு ஏதாவது நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் போகக்கூடாது. அதே மாதிரி பள்ளி வளாகம், வகுப்பறை, சமையலறை, கழிப்பறை, குடிநீர் தொட்டி, இதை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தணும். விடுமுறை முடியறதுக்குள்ள பசங்க ஸ்கூல்ல வந்து ரீஓபன் பண்ணி அவங்க ஜாயின் பண்றதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடணும். செப்டிக் டேங்க், கிணறு, ஆழ்துளை கிணறுகள் இதெல்லாம் பக்கத்தில் இருந்தா அதை உடனுக்குடனே மூடணும். ஸ்மார்ட் போர்ட்ஸ், உயர் தொழில்நுட்பத்தோட இருக்கக்கூடிய கணினி ஆய்வகம், இணைய வசதி, இதெல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு கட்டாயமா பாத்துக்கணும். பள்ளி வயது குழந்தைகள் அந்த ஏரியால இருக்கிறாங்க, இன்னும் ஸ்கூல் சேராம அப்படின்னா அவங்கள கட்டாயமா சேர்க்கணும்.

கேட்ட பாட்டு சைக்கோ படத்துக்காக இளையராஜாவோட இசையில கவிழனின் வரிகள்ல சித் ஸ்ரீராம் பாடினது. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி நடந்திருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி நேற்று

ஊட்டியில தொடங்கியிருக்குது. இந்த வருஷம் பறவைகளின் சொர்க்கம் அப்படிங்கிற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு 2 லட்சம் ரோஜா மலர்களால பல்வேறு பறவை இனங்களினுடைய வடிவங்களை வச்சு அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கண்காட்சியில 70,000 ரோஜாக்களை வச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு அன்னப்பறவை ஜோடி தான் அங்க மெயின் கான்செப்டா இருக்கு. சுற்றுலா பயணிகளை ரொம்ப கவர்ந்தும் வருது. கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், பாரடைஸ் ஃபிளை கேச்சர், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் அப்படின்னு 14 வகையான பறவை வடிவங்களை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆங்கிரி பேர்ட், ட்வீட்டி பேர்ட் அப்படின்னு கார்ட்டூன் வடிவங்களையுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பூங்கா முழுவதும் 4,310 ரகங்களை சேர்ந்த 33,000 பல வண்ண ரோஜா செடிகளை சுற்றுலா பயணிகளை வெகுவா கவர்ற வகையில அமைச்சிருக்கிறாங்க. இத பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து பார்வையிட்டு போறாங்க. வர்ற 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ரோஜா கண்காட்சி நடைபெறும்

0: கேட்ட பாட்டு விக்ரம் படத்திற்காக ரவி பாடினது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. இன்று இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவோர் மைல் மார்க் சம்பாரவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
0: நேயர்களே. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30

நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: பேசையில் இமான், வந்தனா ஸ்ரீனிவாசன், நாகாஷ், ஆண்டனி தாசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த ஒரு மணி நேரமும் நாம கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தது நான் உங்க அர்ஜே மேஸ்ரீ. இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ், உங்களோட ஃபேவரட் பாடல்கள் எல்லாத்தையுமே பிளே பண்றதுக்காக லக்ஷ்மி தேவி காத்திருக்காங்க. போன் எடுங்க, 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் அப்படி அப்படி அப்படி தட்டி விடுங்க.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். காஞ்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 83 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி வந்தாச்சு. இது உங்கள் சாய்ஸ். 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். நேத்து யாரெல்லாம் இந்த நேரத்துல மெசேஜ் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாட்டு கேட்டீங்களோ அவங்க எல்லாம் வந்து மத்தவங்க விருப்பப்பட்ட கேட்கக்கூடிய பாட்டை நீங்களும் ஆசைப்பட்டு உங்களோட ரேடியோல இருந்து கேட்டுக்கோங்க. இன்னைக்கு புதுசா வந்து 2-3 நாளைக்கு மெசேஜ் அனுப்பலங்க. நாங்க இன்னைக்குதான் எங்களுடைய பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வரிசையில பாடல் கேட்கலாம். அருள் திரைப்படத்திலிருந்து

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க லோகேஸ்வரன் அண்ணா நகர் நிகமம்ல இருந்து மங்காத்தா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் எல்லும் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. நேரம் காலை 10:12:20. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பல்லடத்துல இருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க, விடுதலை திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418-8741.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில மூர்த்தி பவித்ரா பெருமாநல்லூர்ல இருந்து அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்து பாட்டு வேணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, கேட்கலாம்.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நேயர்கள் வந்து ஒரு ஆர்வத்திலையும் ஆசையிலையும் பாத்தீங்கன்னா ஒரே மெசேஜ் நாலு தடவை அனுப்புறது இல்ல அப்படின்னா ஒரே விருப்பத்துல நாலு பாட்டு கேட்கறது. உங்க மொபைல்ல இருந்து உங்க மெசேஜ் மட்டும் தான் வருது, பட் எங்களுடைய ஸ்கிரீனுக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ் வருது. ஸோ இப்படி நீங்க அடுத்தடுத்து அனுப்பிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க மெசேஜஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு பாட்டு, உங்க ஊரு, பேரு, அதை மட்டும் அனுப்பிச்சாலே போதும். கண்டிப்பா நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ மூணு நாளைக்கு முன்னாடியோ உங்களுடைய விருப்ப பாடல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்க பாடல் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரு கேட்டிருக்காங்க, பீலமேடுல இருந்து அமிர்த கணேசன் மெசேஜ் பண்ணிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேரம் காலை 10:30 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். ஸோ நேர்கள்கிட்ட என்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறோம் அப்படின்னா, நம்ம உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வந்து 2000 அப்புறமா வரக்கூடிய திரைப்படங்கள், அதாவது 2K hits, இந்த பாடல்களை நீங்கள் வந்து அனுப்பலாங்க, கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்கப்படும். நிறைய நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 90s வந்து அந்த கட்டத்தில் வந்த பாடல்களே வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ 2000 மேலே ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேளுங்க. அந்த வரிசையில் அடுத்த பாட்டு கருவீரங்காட்டிலிருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க, கேட்கலாம் தெனாவெட்டு திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் காலை 10:36, பொள்ளாச்சியிலிருந்து ஏஞ்சல் அண்ட் தாவித் இவங்க கேட்டிருக்காங்க கோட் திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் முனைவர் வி மாதங்கி அவர்களுடைய நேரலை இருக்கு. நீங்க கேட்க மறக்காதீங்க. நிகழ்ச்சி குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து போன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பதில் தெரிஞ்சுக்கலாங்க. 04222 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 23163132 மற்றும் ஒரு எண் 23170046 இந்த எண்களை நீங்க அழைக்கலாம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்பமான பாடல்கள். 2K ஹிட்ஸ் நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில சுகஸ்னா நல்லாம்பாளையத்துல இருந்து கேட்டிருக்காங்க, காற்று வெள்ளியடை திரைப்படத்துல இருந்து.

நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று இரவு 7:65 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டிப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருப்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஜவமணி ஈஸ்வரி முத்துலட்சுமி வசீகரா திரைப்படத்திற்காக பாடலிட்டோம்.

தக் லைஃப் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டோம். செஞ்சேரியிலேருந்து வேணி ரிதீஷ் ரியாஷினி கேட்டிருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யூத் திரைப்படத்திற்காக மூக்கனூர் சண்முகா நகர்லேருந்து வரதராஜ் கீதா இவனுடைய விருப்பத்திற்காக யூத் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டோம். இது உங்கள் சாய்ஸ், உங்களுடைய ஃபேவரட்டான பாட்டு எல்லாமே கேட்டால் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த ஒரு மணி நேரம் ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னைக்கு மெசேஜ் பண்ணவங்கலாம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு 2 நாள் கழிச்சு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பாட்டு கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு 21 ஜூன் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 11:03. எப்பயுமே வழக்கமா இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நாம இணைவோம் இந்த டைம்ல இல்லையா. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இப்போ வந்து இன்னைக்கு காலையிலிருந்தே போனுடைய லேண்ட்லைன் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைய நேயர் நிகழ்ச்சி இன்னைக்கு 1 நாள் மட்டும் ஹோல்ட் ஆகுது. அது சரியானதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியை தொடரலாம். இந்த கைண்ட் ரெக்வஸ்டோட நல்ல சூப்பர் டூப்பரா இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். நினைச்சிருங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

0: 1500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418887411.

0: இளையராஜாவின் இசையில் ராஜாதி ராஜா படத்திலிருந்து பி சுசீலா சித்ரா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 11:23:50.
1: ஆயிரத்தி 500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418878741.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
4: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்.
3: டெக்ஸ்டைல், அப்பரல், ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ்.

நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேரம் 11:30 நிமிடம் 44 நொடி. இப்போது கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

பிள்ளை படத்தில் இருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் வரிகள் அந்த பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சௌந்தரராஜன், எல்லாரீஸ்வரி குழுவினர். நேரம் 11:37. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

அந்த பாடல் ராமன் எத்தனை ராமனடி படத்திலிருந்து பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன். நேரம் 11:40 நிமிடம் ஆகாஷ்வாணி 103.3 FM ல ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கோம்.

தென் கிண்ணம் படத்திலிருந்து பி சுசிலா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ரெயின்போ கிளாசிக்ஸ். இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் வல்லுநரின் வார்த்தை பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

இன்றும் அதிகம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும்

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை.
1: வணக்கம் நேயர்களே, வசந்த இல்லம் இன்னைக்கு வந்து வல்லுநரின் வார்த்தைக்காக நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களை மீட் பண்ணுவோமா? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அதாவது பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்கள், வெல்கம் மேடம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஏஆர்க்கு?
2: ஆமாங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்.
1: எப்படி இருக்கு எங்க ஸ்டுடியோஸ்?
2: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, சத்தமே இல்லாம இருக்கு,
1: சவுண்ட் ப்ரூஃப் இல்லையா? இது ஒரு புது அனுபவம்.
2: இன்னைக்காவது
1: ஏதாவது ஸ்டுடியோஸ் விசிட் பண்ணிருக்கீங்களா?
2: ஸ்டுடியோஸ் இதுக்கு முன்னால விசிட் பண்ணது இல்ல, பட் ஸ்டேஜில் இன்டர்வியூஸ் வந்து கொடுத்திருக்கேன்.
1: இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இல்லையா? லட்சோப லட்சம் மக்கள் கேட்க போறாங்க உங்க இன்டர்வியூவை.
2: சந்தோஷம்.
1: சரி, இப்ப சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு கம்பெனியோட கணக்கு வழக்குகளை பாக்குறவங்க, அது அவங்க சொல்லுவோம் இல்லையா, பொதுவா அதுதான். உங்க வீட்டு வரவு கணக்கு கணக்கு வழக்குகளை யார் பாப்பாங்க?
2: நான் தாங்க பாப்பேன். வீட்டுல இருக்கிற நாலு பேருக்கும் சேர்த்து
1: பாக்குறேன். பிறந்த ஊர் எது?
2: கோயம்புத்தூர் தாங்க என்னோட பூர்வீகம் எல்லாமே. நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே இங்கதான்.
1: முதல்ல நீங்க வந்து பேசிக் எஜுகேஷன்ல என்னோட தெரிஞ்சுக்கலாமே சொல்லுங்களேன்.
2: ஓகே, என்னோடது வந்து ஸ்கூல் வந்து நான் ALG மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ன்ட்டு அந்த 1984 நான் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட ஹையர் செகண்டரி கிருஷ்ணம்மாள் ஸ்கூல்ல வந்து பண்ணினேன். நான் பிகாம் வந்து நிர்மலா காலேஜில் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சிஏ வந்து ஆடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரோட எனக்கு பிரின்சிபலா
1: உங்களுக்கு யார் சொன்னாங்க?
2: எனக்கு வீட்டுல என்னோட ஒரு பெரியப்பா, ஒரு ரொம்ப தலை சிறந்த ஆடிட்டர் கோயம்புத்தூர்ல, அவர் வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தாரு, NR துரைசாமின்னு சொல்லிட்டு. அது போக வந்து ஒரு R கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு,
1: உங்க குரு சொன்னீங்க.
2: ஆமாங்க, இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் கூட. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துதான் வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். நம்மளும் அந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கணும், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட், ரெக்கக்னிஷன் இந்த சொசைட்டி, அவங்க வந்து எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஸோ அது ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம அந்த மாதிரி படிக்கணுங்கிறது வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னோட எஜுகேஷன் எல்லாமே அதுக்கு கூட
1: சப்போர்ட்
2: பண்ணுச்சு.
1: பிகாம் படிக்கும் போதே நீங்க தெளிவா இருந்தீங்க, சிஏ தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு.
2: இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்கூல்ல, பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே வந்து எனக்கு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு அப்ப இருந்தே வந்து இருந்ததுங்க. என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்ல சீனியர் டிவிஷனல் மேனேஜர், இப்போ நோ மோர், பட் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மென்டாருங்க இன் ஃபேமிலி. அதனால இண்டிபெண்டா படிச்சுட்டு லேடிஸா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்கவுங்க இண்டிபெண்டா இருக்கிறதுல வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தாரு.
1: அதை விட என்ன வேணும்? தாத்தாவே சொல்லிட்டாரு, நான் பேரண்ட்ஸ் சொல்றதுல ஒண்ணும் அக்செப்ட் பண்றதுக்கு வேற வேலையே இல்லையே இல்லையா? உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் சிக்னல் உங்களோட சிஏ படிப்பை தொடர்றதுக்கு.
2: கண்டிப்பாங்க, அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷரும் அந்த இன்புட்ஸும் வந்து எனக்கு ஃபேமிலியில இருந்தும் சுத்தி இருந்தும் கிடைச்சதுங்க. அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங், வி ஹாவ் டு பி வெரி கிரேட்ஃபுல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது அப்படிங்கறது வந்து
1: என்சைக்ளோபீடியும்
2: வீட்டுல இருக்கிறவங்களே வந்து
1: பெரிய பிளெஸிங் பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த வாய்ப்பு?

0: சரி, அது சிஏ படிப்பு எல்லாருமே சொல்றது என்னன்னா அது படிச்சு முடிக்க நாள் ஆகும் அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு ஒரு உத்தேசமா சொல்லுங்களேன், 4 வருஷம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இன்ஜினியரிங்னா 4 வருஷம், MBBSனா 4 வருஷம் முடிச்சு அப்புறம் 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்க சொல்லுங்களேன். அதுக்கு ஏதோ ஒரு டைம் டூரேஷன் சொல்லுங்களேன்.
1: கரெக்டாக படித்தோன்னா 3 வருஷத்தில் முடிக்கலாம்.
0: அப்படியா?
1: கரெக்டாக படித்தோன்னா முடிச்சிடலாம். பட் கொஞ்சம் அது சிரமமான படிப்பு தான். எல்லாராலையும் வந்து இப்போ பாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா, நாங்கள்லாம் படிக்கிறப்போ ஒரு ஃபைனல் பாஸ் பண்ணுறவங்க ஒரு 5%, 6%,

0: பட் எனக்கு வந்து 7 வருஷம் ஆச்சுங்க. நானும் வந்து 1989 ஸ்டார்ட் பண்ணேன், 96 கம்ப்ளீட்.
1: உங்களுக்கு அது ஸ்ட்ரகிள் இருந்தது?
0: எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்ததுங்க. எனக்கும் வந்து அதில் பர்சனல் இதுலேயும் இருந்தது. அந்த பீரியடில் தான் வந்து கல்யாணம் இருந்தது, குழந்தைங்க இருந்தது, அதையும் பார்த்துட்டு இதையும்
1: பார்த்து படிப்பை படித்து முடிக்கணும் இல்லையா.
0: அப்போல்லாம் வந்து ரொம்ப யங்கர் ஏஜ்லேயே வந்து
1: சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சொல்லுங்களேன்.
0: எனக்கு 91 கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் முடித்தேன்.
1: உங்கள் கணவர்
0: நினைச்சேன்.
1: இப்போ இந்த ஆடிட்டர்ஸ் தான் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமாம்,
1: அது சிஏ படித்தாலே ஆடிட்டரா இல்லை ஆடிட்டர் வேற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேறையா? யாரெல்லாம் ஆடிட்டர் சொல்லலாம், யாரெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லலாம் சொல்லுங்களேன்.
0: ஆடிட்டர் அப்படின்னா யாராலெல்லாம் வந்து கணக்கு வழக்குகளை ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து சரி தப்பு இப்படி அதாவது நம்ம கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணணும். நம்மளுடைய வரவு செலவுகளை எல்லாம் வந்து கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி அப்போதான் வந்து நம்மளுடைய லாப நஷ்டமெல்லாம் வருஷ வருஷம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த கணக்கு வழக்குகளை சரிபார்க்கறது அப்படிங்கிறது, அதாவது ஒருத்தர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு இருக்கிறவர் கணக்கு வழக்குல மெயின்டைன் பண்ணுறாரு, அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம ஆடிட் இது வந்து ஒரு பக்கம் இது ஃபினான்ஸ் ரிலேட்டட். பட் நீங்கள் ஆடிட் அப்படிங்கிறது என்னமா வேணாலும் ஆடிட் பண்ணலாம். இப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் ஆடிட்டு அந்த மாதிரி நீங்கள் எதையெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறீங்களோ அதையெல்லாம் நம்ம ஜென்ரலாக வந்து ஆடிட்னு சொல்லலாம். ஸோ பட் உங்களுக்கு ஒரு சைன் பண்ணி ஒரு அட்டஸ்டேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு குவாலிஃபைடு சிஏனால தான் பண்ண முடியும். அதனால தான் வந்து அது பட்டை கணக்காளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
1: இல்லையா இப்போ வந்து தணிக்கையாளர்னு சொல்லுவாங்களா அவங்கள? ஆடிட்டர்
0: தணிக்கையாளருங்கிறது ஆடிட்டர்.
1: ஆடிட்டர் அவங்களுக்கு வந்து சிஏ படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையா?
0: அவசியம் இல்லைங்க. பட் எங்கே வந்து நமக்கு கையெழுத்து போடணுமோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து அவங்க சிஏ இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து சிஏ படிப்பு படிக்கிறப்போ அதுக்கு தேவையான அந்த நாலேஜ் ஸ்கில்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஆடிட்டருக்கு கீழே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு வர்றப்போ வந்து அவங்களால அந்த வேலையை இன்னும் பெட்டராக பண்ண முடியுது.
1: அதனால போதே அவங்க கம்பெனி ஆடிட்டுக்கெலாம் போகிறாங்க இல்லையா? அதுதானே?
0: ஆமாங்க,
1: பார்ட் ஆஃப் இட்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சிஏ பண்ணுறப்பவே வந்து அதை பண்ணுறாங்க. பட் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் அப்படிங்கிறது வந்து சிஏ படிக்காதவங்களுக்கு அந்த கைண்ட் ஆஃப் அனுபவம் வந்து கிடைக்கிறதுங்கிறது அவங்க நிறையா தனி முயற்சியில் நிறையா வந்து வரணும். ஸோ அந்த விதத்தில் வந்து நமக்கு சிஏ படிப்பு படித்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து அதிகம், கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: ஓகே.
2: வல்லுநரின் வார்த்தை

0: அமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
3: நீங்க வந்து கோயம்புத்தூர் சாப்டரோட வைஸ் பிரசிடென்டா இருக்கீங்களா?
4: நான் வந்து கோயம்புத்தூர் சாப்டர் ஃபிக்கிங்க, ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷன்ல நான் சேர்பர்சனா இருந்தேன். இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாம் இருக்கு, அதனுடைய ஒரு பேரண்ட் பாடி ஃபிக்கின்னு சொல்லிட்டு டெல்லியில ஹெட் குவார்டர்ஸ். அதனுடைய கோயம்புத்தூர் சாப்டர் 33 வருஷம் ஆச்சுங்க அந்த சாப்டர் இங்க ஆரம்பிச்சு. அதுல வந்து நான் போன வருஷம் வந்து நான் சேர்பர்சனா இருந்தேன்.
3: அது வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி.
4: அதனுடைய பிரைமரி நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா மகளிர் மேம்பாடு, உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறத வந்து பண்றோம். நாங்க வந்து ஒரு 3 லெவல் போக்கஸ் பண்றோங்க. ஒன்னு வந்து நடுத்தர மக்கள், லோயர் செக்மெண்ட், இப்போ கிராஸ் ரூட் லெவல், அவங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க. இப்போ நடுத்தரவங்க அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு லெவல்ல வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ரன் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க, கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறது. மூணாவது வந்து இப்ப எங்களுடைய மெம்பர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஸ் பிசினஸஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல அவங்க ஃபேமிலி பிசினஸ்ல வந்து அவங்க ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த 3 லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் நாங்க வந்து பண்ணி கொடுக்கறோம். இப்போ ஸ்கில்லிங் அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்கறோம். இப்போ டெய்லரிங் நான் அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வர்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு டெய்லரிங்கிறது நம்ம கத்தும் கொடுக்கறோம். அதுக்கு வந்து அது கண்டினியூஸா அவங்க எடுத்து போறதுக்கு ஒரு மெஷின் தேவைப்படுது அப்படின்னா அந்த இனிஷியல் சப்போர்ட்டை வந்து பண்ணி கொடுத்துருவோம். அப்ப இருந்து வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு லேடிஸ் இண்டிபெண்டா வந்து ஒரு வாழ்வாதாரமா வந்து அது அமையுது.
3: இப்ப எப்படி அவங்கள நீங்க கண்டுபிடிப்பீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, இவங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, சின்ன சின்ன வேலையா இருந்தா கூட அவங்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? ஐடென்டிஃபை பண்றதே ஒரு பெரிய வேலை இல்லையா?
4: கண்டிப்பாங்க. அது வந்து நாங்க சில அடாப்டட் வில்லேஜஸ் இருக்கு, ட்ரைபல் வில்லேஜஸ், அவங்களோட எல்லாம் ஒர்க் பண்றோம். அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கறதும் வந்து ஃபீல்ட் லெவல் ஒர்க் பண்றாங்க. எங்களுடைய மெம்பர்ஸே வந்து வாலண்டியர்ஸா இருக்காங்க, சோசியல் ஒர்க் பண்றவங்க, அவங்க வந்து ஒரு ஒரு லெவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து நிறைய என்ஜிஓஸோட எங்களோட டைஅப் இருக்குங்க, அவங்களும் வந்து இந்த ஏரியாவில எல்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் வந்து கொடுக்கறது, ஃபண்டிங் வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி இடத்துல நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். அது போக நேஷனல் இருந்தும் வந்து இந்த ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ், இந்த டாலி ட்ரைனிங் ஆகட்டும், ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் ஆகட்டும், இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா வந்து சாரி டிரைப்பிங் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல
3: பாப்புலர்
4: இதா இருக்கு. சோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா காலேஜ்ல படிக்கிற பசங்க
3: ஒரு வருமானம்,
4: ஒரு அவங்களோட ஃபீஸுக்கு சப்போர்ட் பண்ணினாலே வந்து அது ரொம்ப. சோ அந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்றேங்க. மெம்பர்ஸுக்கு வந்து நாங்க நிறைய ஸ்பீக்கர்ஸ், கார்பரேட் லெவல் ஸ்பீக்கர்ஸ், லீடர்ஷிப் கோச்சஸ் அந்த மாதிரி
3: அவங்களை கொண்டு வந்துருங்க. பெண்களால் பெண்களுக்காக
4: கண்டிப்பா பெண் விமன் லெட் டெவலப்மெண்ட் சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து எங்களோடதும்.
3: நீங்க வந்து அஸ் அ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் உங்களோட சேலஞ்சஸ் ஆரம்பத்துல 96ல முடிச்சிட்டு வரீங்க, இப்போ ரொம்ப பேர் இருந்திருக்க மாட்டாங்க, கோயம்புத்தூர்ல ஒரு 100 பேருக்குள்ள இருந்திருப்பாங்களா?
4: இருக்கலாம்.
3: அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு புதுசா? யூ ஆர் அ நியூ என்ட்ரன்ட் இந்த துறைக்கு, நீங்க புதுசு, உங்க வீட்டுல எல்லாம் இருந்தாங்க, ஆனா நீங்க ஒரு பெண்ணை வந்து புதுசு.
4: கரெக்ட்.
3: பெண்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததா என்னன்னு தெரியல, ஈவன் பிசினஸ்ல கூட இருந்திருக்கும், இந்த துறைக்கு சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா?
4: எனக்கு ஃபார்ச்சுனேட்லிங்க, எனக்கு அந்த விதத்துல வந்து ஐ வாஸ் ரியலி பிளெஸ்ட். நான் வீட்லயும் சரி, நான் வெளியில போய் நான் எங்க எல்லாம் வேலை செஞ்சனோ எனக்கு எல்லா இடத்துலயுமே எனக்கு அமைஞ்ச சப்போர்ட் சிஸ்டம், மேபி அது மியூச்சுவலா கூட இருக்கலாம், நம்ம வந்து அங்க எப்படி பிளெண்ட் ஆகிறோம் அப்படிங்கறதும் இருக்கு. பட் எனக்கு வந்து அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா அமைஞ்சது. அன்னைக்கு என்ன நம்மளுக்கு தகுதிகள் ஏற்படுத்திக்கிறதுக்கு அடிஷ்னலா என்ன நல்லா படிக்க வேண்டியது இருந்ததோ அதுவும் வந்து நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட் வந்து படித்தோம். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லா கம்பெனிஸ்லயும் வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல எனக்கு
3: அப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ் இல்லையா,
4: நான் ஒரு 2003 வந்து நான் பிசினஸ் கன்சல்டிங்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணினேன்.
3: ஓகே, நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க?
4: ஆமா,
3: இன்டிபெண்டன்ட் பிராக்டிஸ் இல்ல.
4: இல்லங்க, நான் வந்து இனிஷியலா வந்து இன்டிபெண்டன்ட் பிராக்டிஸ் இல்ல. நான் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஆடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவரே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருந்தாரு.

0: அந்த கம்பெனியில் வந்து நான் ஜாயின் பண்ணினேன். ஒரு 3 இயர்ஸ் வந்து அங்கே அக்கௌண்ட்ஸில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஒரு பர்சனல் பிரேக் எடுத்துட்டு திரும்ப ஒரு 2003 வந்து நான் பிஸ்னஸ் கன்சல்டிங்னு ஜாயின் பண்ணினேன். எனக்கு வந்து என்னோட மென்டர்ஸ் வந்து ஸ்ரீவத்சன் அண்ட் கீதான்னு சொல்லிட்டு அவங்க கப்பல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அவங்களுடைய கைடன்ஸில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அவங்க எல்லாருமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அங்கிருந்து எக்ஸ்போஷர் கிடைச்சது. அந்த டைம்ல தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எல்லாமே வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ERP நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா நமக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலா வந்து கத்துக்கிட்டோம். அந்த ஏரியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் அந்த ஏரியா மாத்திரமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. சீசா அதெல்லாமே வந்து அதில் தான் வந்து பண்ணினோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் நமக்கு இன்டர்னல் ஆடிட்டு அப்புறம் ERP ஆடிட் சர்வீசஸ் அதெல்லாம் பண்ணோங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ் பண்ணுறோம். கம்பெனிஸ் யாருக்காவது வந்து அக்கவுண்டிங் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துலயும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்.
1: பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் பண்ணிருப்பீங்க இல்லையா?
0: பண்ணிருக்கங்க. நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ் நிறைய இடத்துல வெளியூர்ல எல்லாம் கூட பண்ணிருக்கோம். நொய்டா, பாம்பே, கொச்சின் எல்லா ஏரியாலையும் டிராவல் பண்ணிருக்கிறாங்க.
1: ஓகே, ஆமா, நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ்லாம் அப்படிதான் இல்லையா?
0: எங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு மோர் நிறைய இடத்துல கிளையண்ட் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு, ஃபீல்ட் ஸ்டடி பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாமே விசிட் பண்ணிருக்கேன்.
2: வல்லுநரின் வார்த்தை

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்கள்.
1: நீங்க ஃபேக்டரி விசிட்ஸும் போவீங்களா?
2: கேட் டு கேட் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். ஸ்பெஷலாக எங்களுக்கு சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆடிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு வந்து அங்கே எப்படி அந்த பிஸ்னஸ் நடக்குதுங்கிறது தெரியணும், அதில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியணும். எனக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது பார்க்குறப்போ வெறும் ஃபைனான்ஸ் ஆடிட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாப் ஃப்ளோர் லெவலில் ஏதாவது வேஸ்டேஜஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: அப்போ அவங்க உங்ககிட்ட ஓப்பனாக தான் இருக்கணும் இல்லையா, ட்ரான்ஸ்பரண்டாக இருந்தாகணும் இல்லையா?
2: அவங்க எல்லாமே ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. பட் என்னன்னாங்க, எல்லாருக்குமே வந்து ஜென்ரலி சி தேர் குட் பி ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்து அவங்க சுயலாபத்துக்காக பண்ணலாமே ஒழியா, நமக்கு 95% 98% எல்லாருமே வந்து கம்பெனிக்காக தான் வந்து பாடுபடுறாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து நமக்கு கம்பெனியோட மேம்பாட்டுக்காக அப்படின்னு வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறப்போ எல்லாருமே அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து நமக்கு அந்த சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது பெனிஃபிட் தாங்க. ஷாப் ஃப்ளோர்ல வேலை செய்யறவங்களுக்கும் சரி, மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, அந்த மாதிரிதான் வந்து நம்ம அப்ரோச் எடுத்து
1: சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு
2: நிறைய பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-23 இயர்ஸ் வந்து நான் பிசினஸ் கன்சல்டிங்ல இருந்தேன். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் தனியா வந்து வந்துட்டேன். இப்போ நான் இண்டிபெண்டா வந்து பண்ணிட்டு
1: இருக்கேன். 25 வருஷம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா இந்த துறையில. ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கும் போது நீங்களே வந்து இண்டிபெண்டா பண்றதுக்கான
2: சீனியர் பார்ட்னரா
1: இருந்தேன். அப்படியா?
2: சீனியர் பார்ட்னரா தான் இருந்தேன் நான் ஓவர் தி இயர்ஸ். கிட்டத்தட்ட இனிஷியல் ஒரு 10 வருஷம் மட்டும் தான் நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இருந்தே வந்து பார்ட்னரா தான் இருக்கேன்.
1: வெரி நைஸ்.
2: சோ நான் இப்போ இண்டிபெண்டா, எனக்கு கொஞ்சம் பர்சனலுக்கும் டைம் ஷேர் பண்றதுக்கு வந்து சௌகரியமா இருக்கு,
1: பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றேன்.
2: ஆமாங்க
1: இல்லையா?
2: சோ அதனால
1: இப்ப வந்து நீங்க படிக்கிற காலத்துல யாருக்குமே சிஏனா என்னன்னே தெரியாது. இப்போ ஒரு 10 வருஷத்துல ஓரளவுக்கு எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வந்து சிஏ படிப்பை பத்தி அவேர்னஸ் வந்துருச்சு, எப்படி படிக்கணும்னு தெரியுது. ICWE அப்புறம் அக்கானா என்ன சிஎஸ் சொல்றாங்களே, அதுதான் இப்ப சிஎஸ் ஆயிடுச்சு இல்லையா? ICWE அது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது இல்லையா?
2: ICWEங்கிறது வந்துங்க காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சொல்றாங்க, சிஎம்ஏ சொல்லிட்டு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு வந்துருச்சு. சிஎஸ் அப்படிங்கிறது வந்துங்க கம்பெனி செக்ரட்டரி.
1: ஓகே.
2: சோ இது இந்த 3 லைன்ஸுமே வந்து எப்பவுமே இருக்குங்க. ஒரு கம்பெனில நீங்க பாத்தீங்க அப்படின்னா மூணுமே வந்து அவசியம் தான். பட் ஒருத்தருக்கே மூணும் தெரிஞ்சிருக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது, மூணு பேரா கூட வந்து இது பாக்கலாம். சோ அந்த அவேர்னஸ் இப்போ வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸ்கூல் லெவல்லயும் இப்ப நிறைய அவேர்னஸ் எல்லாம் வந்து கொண்டு வர்றாங்க. அதனால இப்ப 10th படிக்கிறப்பவே அவங்களால வந்து ஓகே நான் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல போய் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பாக்கலாமா, இல்ல நமக்கு வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல போகணுமாங்கறது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து இந்த ரிசோர்சஸ் நிறைய இருக்கு.
1: ஆச்சரியம் என்னன்னா நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இங்கதுலயே இந்த கவர்மெண்டே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நான் சயின்ஸ் கிராஜுவேட் அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் ஆல்சோ ஸ்டடி சிஏ அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் இல்லையே, என்னால எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீயும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்
2: வருதுப்பாங்க.
1: இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன். இத்தனை வருஷத்துல நாங்களும் இவ்வளவு வருஷமா இருக்கோம், நம்மளும் எத்தனை எத்தனையோ ரேடியோ அண்ட் டிவி எல்லாம் பாக்குறோம், இந்த மாதிரி

0: இப்படி படிப்பிற்கு எல்லாரும் படிக்கலாங்கிறதுக்கான முதல்ல ஒரு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான், இட்ஸ் அ கேம்பெயின் தான் அது.
1: கரெக்டுங்க.
0: ஆச்சரியமாக இருந்தது.
1: இல்லைங்க, சிஏங்கிறது வந்துங்க உங்களுக்கு மோர் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங், அதுதான் வந்து ஃபண்டமெண்டல். அதுக்கு வந்து நீங்கள் காமர்ஸ் பேக்ரவுண்டோட தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னோட பேச்சுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து சிஏ பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து இன்ஃபேக்ட் எங்களுக்கு முன்னால் 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் முடித்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் காமர்ஸ் படித்து தான் நீங்கள் சிஏ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம்லேருந்து சிஏக்கு வந்தாலுமே அவங்களோட அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமில் அதில் எல்லாமே வந்து பேசிக் அக்கௌண்டிங் காமர்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து மற்ற ஸ்ட்ரீம்லேருந்து வந்தாலுமே சிஏ வந்து பண்ணலாம். சிஏ பண்ணுறப்ப வந்துங்க நமக்கு ஒரு ப்ராட் எக்ஸ்போஷர் கிடைக்குது. வெறும் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதெல்லாமுமே வந்து உங்களுக்கு சிஏஸ்க்கு அந்த நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த படிக்கிற காலத்துலேருந்தே வந்து கிளைண்ட் எல்லாம் விசிட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இப்போ அந்த எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கிறப்பங்க அவங்களால வந்து ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள்லேயும் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்க முடியுது, கொடுக்க முடியுது. இப்போ நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது இப்போ அந்த மாதிரி ஏரியா தான். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்லையும் இருக்கு, ஷாப் ஃப்ளோர்லையும் பார்த்துருக்குறோம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸும் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணுறது வந்துங்க இப்போ கம்பெனிஸு யார் ஃபுல் டைம் ஒரு சிஎஃப்ஓ இல்லை அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் வந்து தேவைப்படுது, ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் வந்து அங்கே தேவைப்படுது. இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நான் எனக்கு இப்போ நான் அட்வைசராக இருக்கேங்க, ஒரு 2-3 கம்பெனியில் வந்து அட்வைசராக இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கறது, இன்றைக்கி வந்து ஒரு லெவலில் வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி நமக்கு இன்டர்னலாக ப்ராசஸ் எல்லாம் செட் பண்ணணும், எப்படி நம்ம எம்ஐஎஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணணும். இப்போ சில கம்பெனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிஎன்எல் அப்படிங்கிறதே வந்து பார்க்கறது இல்லை, வருஷ கடைசியில் ஆடிட்டர் போட்டு பிஎன்எல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதோட சரி, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மாதம் மாதம் வந்து நம்மளோட வரவு செலவை பார்த்து அதை பேஸ் பண்ணி இப்போ ப்ரீவியஸ் மந்தில் வந்து எப்படி பண்ணணும், இன்னும் அடுத்த மாதத்துக்கு எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் நம்மளோடதில் பண்ணலாம், எங்கேருந்து நம்ம அடிஷ்னல் பிஸ்னஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்துங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் தேவைப்படுது. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸும் தெரிஞ்சிருக்கணும், பிஸ்னஸும் தெரிஞ்சிருக்கணும், ஐடி சிஸ்டம் சப்போர்ட்டும் வேணும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதம் முடிஞ்சு 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பிஎன்எல் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஸோ அந்த ஏரியாவில் வந்து இப்போ நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, நீங்கள் ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டாக இருந்ததுனால தான் இது பண்ண முடியுது இல்லையா?
1: என்னுடைய குவாலிஃபிகேஷனுங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு
0: ரெண்டுமே
1: சேர்ந்தது.
0: ஃபினான்ஷியல் அட்வைசராக
1: ஆமாம், ரொம்ப வெரி ஃபியூ சார்ட்டட் அக்கௌண்டன்ட்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் இன் டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சர்வீசஸ். 2003 நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நாங்கள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னைக்கு எங்கே எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்கோ அங்கே எல்லாமே வந்து அதனுடைய தேவை இருக்குது.
0: ஓகே,
2: நேர்களே, இதுவரை பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் வெள்ளிக்கிழமை அன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை செக்மெண்ட்ல இடம்பெறும். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
5: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
4: முன்பதிவிற்கு 7418871.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து
6: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும்

0: டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் நேர்களே, இன்றிரவு 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. நேரம் 12:51, 20 நொடி. இனி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவர்களுடன் நேரலை இடம்பெறும். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டிப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி கேட்கலாம் பூந்தென்றல்.

பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேர்களே, இன்றிரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நிகழ்ச்சியில் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி அவர்கள்

0: ராங்கி திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இது வரைக்கும் கேட்டது ரசிச்சோம் பூந்தென்றல்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 1:07. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpistm.ac.in.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்தை நம்மளுடைய மனக்கண்களையும் மனத்திரையிலையும் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஆங்கில திரைப்படம் தாங்க. ஜப்பான்ல வாழ்ந்த ஒரு ஹச்சிகோ, இந்த நாயுடைய நிஜ வாழ்க்கையில என்ன விஷயங்கள் எல்லாமே நடந்தது அப்படின்னு அந்த உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஹாச்சி ஏ டாக்ஸ் டேல். இந்த திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது ஒரு ரொம்ப நெகிழ்வான கதைக்களம் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நிறைய அழகான தருணங்கள் எல்லாமே இந்த திரைப்படத்துல இருக்கும். தொடர்ந்து நம்ம பேச போறோம், கேட்கலாம் பாடல்கள் தொடர்ந்து.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டாக் ஸ்டோரியை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை திரைப்படமாக மாற்றி எடுத்திருப்பாங்க. ஹாச்சி அப்படின்றதாங்க. படத்தை ஆரம்பிக்கிறப்போவே ஒரு கிளாஸ் ரூமை காமிக்கிறாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டு மேம் சொல்கிறாங்க, எல்லா குழந்தைங்களும் வந்து ஒரு

அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. மை ஹீரோ ஹாச்சி அப்படின்னு எழுதுறானே, ஒரு நாய் எப்படி ஹீரோவை மாற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படிதான் நமக்கும் படம் வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்குது. பார்க்கர் வில்சன் வந்து ஒரு பேராசிரியர், வயலின் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டீச்சர். இவர் டெய்லி தன்னுடைய காலேஜ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் போயிட்டு வருவார். ஸோ ட்ரெயினில் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் அவங்களுடைய காலேஜ் வந்து இருக்கும். அதனால் டெய்லி அது வந்து ஒரு வழக்கமாகவே இருக்குது. ஒரு நாள் வந்து ட்ரெயின் ஜங்ஷனில், அதாவது ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு புத்த துறவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி நாய்க்குட்டியை பொட்டலம் மாதிரி, அதாவது பொட்டலம் இல்லை, ஒரு கூடைக்குள்ளே போட்டு நல்லா பேக் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது என்ன ஆகுனா ட்ராலி எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, ட்ராலி மாதிரி அது வேற ஒரு ட்ராலியில் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு இந்த நாய் வந்து சேருதுங்க. ஸோ ஜங்ஷனில் இறங்கினதுமே நாய் வந்து அந்த பெட்டியிலேருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு பார்க்க ஒன்றுமே புரியாது, ரொம்ப சின்ன நாயாக இருக்கும், எதுவுமே புரியாது, எங்கடா திருந்துன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கும், யாரடா போய் பார்க்கறது அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போதான் பார்க்கருடைய காலை கீழே வந்து நின்று ரொம்ப அழகாக பார்க்கும், எனக்கு கொஞ்சம் தூக்கிக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இவருக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு விஷயம் நமக்கு தோணும் இல்லை, டக்குன்னு ஒரு நாய் பக்கத்தில் வந்து நிற்கிறப்போ அது ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது, குழந்தை மாதிரி இருக்குது, குழந்தை தான் அது, அதை தூக்கி வந்து கொஞ்சணும் அப்படின்னு நினைப்பாரு. எல்லாருக்கிட்டையும் கேட்பாரு, இந்த நாய் உங்களோடதா, இது உங்களோடதா, இதை தேடி யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட வந்து போய் கேட்பாரு. யாருமே வரல அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன பண்ணுவாரு, சரி ஓகே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம், ரொம்ப சின்ன நாயா இருக்கு, இதை தெருவுலையும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. அவருடைய மனைவிக்கு நாய்களை கண்டாலே பிடிக்காது, என்ன பண்றது அப்படின்னே தெரியாம உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. சரி ஓகே நீ வந்து சண்டை, இதனால நமக்குள்ள சண்டை வேணாம், மனைவிக்கும் இவருக்கும் சண்டை வேணாம், நான் வந்து இதை ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியோட கொண்டு போய் வச்சிருவாரு. அப்போ அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் அமைதியா இருக்கும், அதுக்கப்புறம் அதோட வேலையை ஆரம்பிச்சிரும். நைட் ஆனதுமே அப்படியே அழகா நடந்து வந்து வீட்டுக்கு எல்லா விஷயத்தையும் துடுத்திக்கிட்டே இருக்கும். உடனே வந்து இவர் பார்த்துட்டு மறுபடியும் என்ன இங்கே வந்துட்டா, இங்கே தான் ஒரு நாள் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாரு. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம்.

கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இன்னைக்கு நம்ம ஹாச்சி டாக்ஸ் டெய்ல் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பார்க்கர் வில்சன் பேராசிரியர்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய மனைவி ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நான் எங்கிட்டும் அதுக்கும் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹாச்சி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அதை போட்டு உடைச்சிருவாரு. அவருக்குன்னா அவங்க மனைவிக்குன்னா அவ்வளோ கோவம் வந்துடும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு பார்க்கர் கிட்ட சண்டை போடுவாங்க. சரி ஓகே, உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை போட்டோ எடுத்து போஸ்டரா ஒட்டுறீங்க. இந்த நாய் வந்து யாருடையது, ஹாச்சியா? ஹாச்சின்னு அது வரைக்கும் பேர் வச்சிருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் தான் பேர் வைப்பாங்க. இந்த நாய் யாருடையதுன்னு தெரில, இதை வந்து தேவையானவங்க வந்து இந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு நீங்க போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டுறீங்க அப்படின்ட்டு பார்க்கருக்கும் அவங்களுடைய மகளுக்கும் கட்டளையே இட்டுட்டு போயிருவாங்க. ஓகே அப்படின்ட்டு இவரும் சொல்லிடுவாரு. குடும்பத்துக்குள்ள எதுக்கு பிரச்சனை, நேத்து வந்து செல்லக்குட்டி நாய் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை செய்வாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்பாரு, ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேட்பாரு, நீங்க இதை வளர்க்குறீங்களா, ரொம்ப கியூட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் இல்லைங்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்துட்டு காஃபி ஷாப் வச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்பாரு, உங்க கடைக்கு இது வந்து ரொம்ப பாதுகாவலனா இருக்கும், நீங்க வேணா வளர்த்துங்களேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் இல்லைங்க, இருக்கிற வேலை என்னால பார்க்க முடியல அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. அப்புறம் பார்க்கருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களுடைய கடையில் ஒரு பூனையை வளர்த்துட்ருப்பாங்க. இந்த பூனை என்ன பண்ணும், நம்மளுடைய ஹாச்சியை பார்த்தோன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஸோ இவருக்கு மனசே வராது, எதுக்கு பிடிக்காத இடத்துல எதுக்கு, அவனுக்கும் பிரச்சனை பூனைக்கும் பிரச்சனை, அதனால் நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியுமே வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவார். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, ஹாச்சியும் நம்மளுடைய பார்க்கரும் சேர்ந்து. இதை பார்க்குறவங்க மகளும் மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லையே, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருப்பாரு, இப்ப என்னடானா ஒரு புது மனுஷனா மாறிட்டாரு, ஒரு குழந்தை மாதிரி இவர் வந்து அந்த நாயோட சேர்ந்து விளையாடுறாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜப்பானிய நண்பர் இருப்பார், அவர் பேரு கென். அவர்கிட்ட இந்த நாய் எடுத்துட்டு போயிடுவார், இந்த மாதிரி நான் காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ இந்த நாய் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. அவர் வந்து ஹாச்சியுடைய கழுத்துல ஒரு குட்டி பெண்டன் மாதிரி இருக்கும், அந்த ரோப்போட சேர்ந்துட்டு, அந்த பெல்ட்டோட சேர்ந்து. அப்போ வந்து என்ன அப்படின்னு பாக்குறப்போ அதுல வந்து ஹாச்சி அப்படின்ட்டு எழுதியிருக்கும்.

0: அவர் சொல்லுவார், இது வந்து ஒரு அக்கீட்டா இனத்தை சேர்ந்த நாய். இந்த நாய் தான் முதல் முதல்ல மனிதர்களோட பழகிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இது ரொம்ப லக்கியான ஒரு நாய் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஹாச்சி அப்படின்னா ஜப்பானிய மொழியில எட்டு அப்படின்ட்டு அர்த்தமா, அவங்க அந்த எட்டு அப்படின்ற நம்பரை வந்து ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்ட்டு கருதுவாங்களாம் ஜப்பானியர்கள். அதனால இந்த நாய்க்கும் ஹாச்சி அப்படின்னும் பேர் வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு முதல்ல அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க மனைவிக்கும் மகளுக்கும் பிடிக்கல அப்படின்னாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாயோட ரொம்ப, அது நம்மளுடைய ஹாச்சியோட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கேட்போமா?
1: கூறும்.

0: எக்கச்சக்கமான குறும்பு பண்ணும் நம்முடைய ஹாஜியும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து ஹாச்சி இந்த நாயுடைய கதையை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த திரைப்படத்துடைய கதையை தான் கேட்டுட்ருக்கோம். அதுக்குள்ளே நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கதையை ஆரம்பிக்கிறப்போவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இந்த படத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இந்த கதையோட ஒன்றி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம கதை கேட்கலாம். என்ன அப்படின்னா, பார்க்க வந்து நம்ம ஹாச்சியை ட்ரைன் பண்ண விரும்புறாரு. எல்லா நாய்களுக்கும் இருக்கிற மாதிரி பாலை போட்டா போய் எடுத்துட்டு வர்றது, அப்புறம் வந்துட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்க சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறாரு. இது எதுவுமே பண்ண மாட்டேங்குது ஹாச்சி, வந்து எதுவுமே ஏன் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டான கென் கிட்ட சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, அகிடா இனத்தை சேர்ந்த நாய்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் பயிற்சி எடுக்காது, அது வந்து என்னைக்காவது நம்ம சொல்ற பேச்சை கேட்குது, அதாவது எப்பயாவது பந்த கொண்டு போய் எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இருக்கும், அந்த காரணம் ரொம்ப சிறப்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இவர் விட்டுறாரு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. இவன் கொஞ்சம் வளர்ந்துடுறான் ஹாச்சியும். என்ன நம்ம வந்து அப்பா எல்லாம் வெளியே போறப்போ சொல்லுவோம்ல, நானும் ஒருவன் என்னையும் கூட்டிட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி டெய்லி இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு நாள் வந்து வேலியை தாண்டி, அவங்க வீட்டோட வேலியை தாண்டி போறதுக்கு ட்ரை பண்றா, முடிய மாட்டேங்குது. அதனால பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்து வழியா வேலியில இருந்து கீழே வந்து பார்க்கர் கூடயே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஃபுல்லா போகுது. இவரும் இல்லை இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இது தப்பு, முதல்ல நீ வீட்டுக்கு போ, நிறைய டிராபிக் இருக்கும், பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவன் வந்து இல்ல இல்ல நான் வந்தே அவன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடியே வர்றான். கரெக்டா 5 மணிக்கு அவர் எங்க வந்து இறங்குவாரோ ட்ரெயின்ல, அதே இடத்துல அப்படியே வெயிட் பண்றான். இப்படி டெய்லி நடக்குது. இவருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. சரி வா, உனக்கு இது பழக்கம் ஆயிருச்சு, என் கூட வர்றது பார்க்கர் கூட வந்து ஹாச்சி போறதுன்னு ஒரு நல்ல பழக்கமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இவர் கூட சேர்ந்து இவரை வந்து டிராப் பண்ணும், பிக்கப் பண்ணும், அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நெருங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு கரெக்டா 5 மணி ஆச்சுன்னா அவனுக்கு எப்படி நேரம் பார்க்க தெரியும், கரெக்டா 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னா டான்ல போயிட்டு அங்க போய் நின்றுவானா. அங்க இருக்கிற எல்லாரும் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, ஸ்டேஷன் மாஸ்டர், அப்புறம் அங்க காஃபி ஷாப் வச்சிருக்கிறவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து பரவாயில்லையே இவருக்காக பார்க்கறதுக்காக இந்த ஹாச்சி வந்து டெய்லி வெயிட் பண்ணதே, ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல, டெய்லி வெயிட் பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம், கேட்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல், இந்த நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கியுடைய நேரலை இருக்கு. கேட்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது, அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்து இல்லைண்ணா.

அடுத்த வருஷமே ஆகுது. ஆனாலும் ஹாஜி அதே இடத்துல தான் வந்து நின்றுட்டே இருக்கான். குடும்பம் வந்து வேற இடத்துக்கு மாறி போயிடுறாங்க. ஆனாலும் அவ்வளோ தூரத்துல இருந்து தினந்தோறும் ஓடி வந்து இந்த ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பான். அதை பார்க்குற மக்கள் கூட்டம் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, டெய்லி இது என்ன இவனுக்கு இதே வழக்கமா போச்சே, இவனுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு அவனுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் அவனையும் பாத்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவனுக்கும் வயசாகுது இல்லையா, பாத்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் ஒரு செய்தியாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவனை பத்தி ஒரு கதை எழுதுறாரு, ஹாஜியை பத்தி ஒரு கதை எழுதுறாரு. அந்த கதை வந்து உலகம் முழுக்க வந்து பேசப்படுது. ஒரு நாய் அவனுடைய அந்த விசுவாசம், அவனுடைய நன்றி எல்லாமே பார்த்துட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வியந்து போறாங்க. அப்ப அவனுக்கு சாப்பாட்டுக்காக பணமும் அனுப்புறாங்க. அப்போதான் பார்க்கருடைய நண்பர், அந்த ஜப்பானிய நண்பர் கென் இருக்கார்ல, அவர் வர்றாரு. அவர் வந்து ஹாஜி பக்கத்துல உட்காந்து பேசுறாரு, நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஒருத்தரை தான் இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ அந்த காட்சியை பாக்குறப்போ அப்படியே மனசு நெகிழ்ந்து போயிடும். ஏன்னா இவருக்கு புரியுது, உனக்கு ஏண்டா இன்னும் புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்கிறாரு. 10 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட, ஹாஜி இன்னும் அங்கேயே காத்துக்கிட்டே தான் இருக்கு. அவனுக்கு வயசாகுது, அவன் உடம்புல பலம் குறையுது. ஏன்னா பனி ஓடுறது, சரியான சாப்பாடு இல்லை, அந்த ஒரு ஸ்பரிசம் இல்லை மக்கள் கூட, அவன் பழகுன வீட்டோட அப்படின்றப்போ. ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை மட்டும் குறையவே மாட்டேங்குது. எப்படியாவது பார்க்கர் வந்துருவாரு அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கான். பார்க்கரும் ஒரு நாள் வர்றாரு. எப்போ தெரியுமா, ஹாஜி வந்து கண்ணை மூடுறப்போ. எஸ், அவனுக்கும் வயசாகுது, அவனும் இந்த உலகத்தை விட்டு போயிடுறான். அவன் கண்களை மூடுறப்போ அவர் அந்த ஸ்டேஷன்லேருந்து, அந்த ஸ்டேஷனில் நடந்து வர மாதிரி ட்ரெயின்லேருந்து இறங்கி வர்ற மாதிரி ஒரு காட்சியை வந்து இயக்குனர் நமக்காக காமிச்சிருப்பாரு. ஸோ அதோடு இந்த திரைப்படம் வந்து முடியுது. ரொம்ப அழகான அந்த ஒரு காட்சியாக இருக்கும். இவரும் அவரும் வந்து சேர்ந்து விளையாடுவாங்க எங்க அப்படின்னா சொர்க்கத்தில். இந்த கதை வந்து சாதாரண கதை தான், ஆன்லைன் ஸ்டோரி தான். ஒரு நாய் வந்து காத்திருக்கு 10 வருஷம் அப்படின்றது, பட் அதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. 10 வருஷம் அப்படின்றது சின்ன விஷயம் இல்லையா. ஸோ இதுக்காக இந்த ஹாஜிக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க ஜப்பான்ல. ஷிபுயா ஸ்டேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அவன் எப்படி உட்காந்துருப்பானோ அதே மாதிரி இந்த சிலை இன்னமுமே இருக்கு. இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிலையாகவும் இருக்கு. இந்த படமும் நிறைய பேர் பார்க்கப்பட்டு மனது உழுக்கின உருக்கின ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளவு நேரம் ஹாஜி டாக் ஸ்டைல் பத்தி இன்னைக்கு கதை கேட்டோம். இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம கேட்குறப்போவே ஒரு நேரம்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் பேசவே முடியலங்க, வார்த்தையே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு அழகான திரைப்படம், ஏன்னா பெட் லவ்வர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து பாட்டு கேட்கலாம்.

0: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418887411.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில ஹாஜி டாக்ஸ் டேல் கேட்டுட்டு இருக்கோம். அவருடைய காத்திருப்பு நிக்கவே இல்லை ஹாஜியோடது. அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாசம் ஏன்

ஹாச்சி கதையை கேட்டுட்டு எனக்கெல்லாம் மனசு நெகிழ்ந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேர்கள் நமக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டோம் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி. மன நிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது லட்சுமி தேவி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து. நன்றி நேர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின்போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுத்தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வுகூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.14 ரூபாய் டீசல் விலை 3.11 ரூபாய்

0: காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12 திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்கா அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21 ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் May 21 மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9 வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1 திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்க

0: அங்காடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கெங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: நேரம் 1:56. சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகுங்க. சேலம்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காடை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டில் சில பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊட்டியில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக

0: key MOUs in defence, petroleum and investments. BRICS Foreign Ministers Meeting 2026 underway in New Delhi. External Affairs Minister Dr. S. Jaishankar reaffirms India's commitment in advancing goal of reformed and effective multilateralism. NTA to reconduct NETUG 2026 examination on June 21st. Education Minister Dharmendra Pradhan assures fairness and transparency in exam process. BJP MLA Rotindra Bosho elected new Speaker of West Bengal Legislative Assembly. And in badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter semi-finals of Thailand Open. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते टीबी रोगी व परिजन को पोषण जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार
6: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है आपको जानकर हैरानी होगी हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं
4: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी
7: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வணக்கம் நேயர்களே மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது டிஜிட்டல் யாத்திரை பத்தி தான் டிஜிட்டல் யாத்திரா அப்படின்னா என்ன நம்ம நாடு நிறைய வளர்ந்துட்டே இருக்கு எல்லா துறைகள்லையும் வளர்ந்துட்டே தான் இருக்கு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம் நெரிசல் வரிசையோ வரிசை நேரம் இல்லாமல் போயிடுது இதனால் எங்கே போனாலும் லேட் ஆகுது தேவையில்லாத டென்ஷன் பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் சரி ஏரோப்ளைனில் போகிறதா இருந்தாலும் சரி அடடா ஏரோப்ளைன் ஒன்றே தான் ஞாபகம் வருது டிஜிட்டல் யாத்திரை திட்டத்தை பற்றி தான் நம்ம நாடு இப்போல்லாம் எல்லாத்துலேயும் டிஜிட்டல் முறையாக மாறிட்டுருக்கு இல்லைங்களா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மாதிரி தான் டிஜிட்டல் முறையில் விமான பயணத்தை எளிமையாக்கியிருக்கு நம்ம மத்திய அரசு நம்மோட முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏர்போர்ட்டில் ஈஸியான முறையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் காகிதமாக எந்த ஒரு ப்ரூஃபும் எடுத்துட்டு போகாமல் பயணம் பண்ணுற முறையைத்தான் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உருவாக்கின இந்த டிஜிட்டல் யாத்திரை திட்டம் நம்மளோட விமான பயணத்தை விமான நிலையங்களில் எளிதாக்கும் ஒரு திட்டம் தான் இது ஏர்போர்ட்குள்ள நுழைவு மற்றும் பாதுகாப்பு சோதனைகளை ரொம்ப சீக்கிரமாகவும் எந்தவித குழப்பம் இல்லாமலும் எந்த தடையும் இல்லாமல் டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம் பயணிகள் தங்களோட ஆதார் அட்டையை டிஜி யாத்ரா ஆப்பில் பதிவு செஞ்சு விமான நிலையங்களில் தங்களுடைய முகத்தை மட்டும் அடையாளம் காட்டி சீக்கிரமாக அடுத்தடுத்த வேலைக்கு போய்க்கலாம் அதுக்கு தான் இந்த டிஜி யாத்ரா திட்டம் இந்த டிஜிட்டல் யாத்திரை திட்டம் ஏன் முக்கியமானதாக இருக்குது டிஜி யாத்ரா நம்மளோட மிக முக்கியமான பொன்னான நேரத்தை மிச்சப்படுத்துது நம்ம டென்ஷனை சுத்தமாக கம்மி பண்ணிடுது அந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப்னு அத்தனை பேப்பர்ஸையும் எடுத்துட்டு அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேங்கிற டென்ஷனும் இல்லாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு விடக்கூட முடியாமல் போகிறதுலேருந்து நம்மளை ரொம்ப சேஃபாக காப்பாற்றிடுதுங்க இந்த திட்டம் நாம் சேஃபாக இருக்கோம் சேஃபாக தான் ட்ராவல் பண்ணுறோங்கிற உத்தரவாதத்தையும் இந்த ஆப் தருது விமான நிலையத்துக்குள்ள நுழை

0: இடத்துல சோதனை, பாதுகாப்பு சோதனை, பொருட்கள் சோதனை, விமானத்துக்குள்ள போறது, இப்படி எல்லாத்தையுமே நம்ம முகத்தை அங்கீகாரமா வச்சு தானாகவே அடுத்தடுத்த இடத்துக்கு நாம போய்க்கலாம். இதுக்கெல்லாம் டிஜி யாத்ரா ஐடியை ஃபர்ஸ்ட் நாம கிரியேட் பண்ணணும். சரி, எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் டிஜி யாத்ரா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம பேரு, நம்ம மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் நம்மளுடைய அடையாள விபரம், அதாவது ஆதார் ஐடி, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இப்படி எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். அப்புறம் நமக்கு ஒரு ஐடி உருவாகும். இந்த ஐடியை நம்ம ஏர் டிக்கெட் அட்வான்ஸாக புக் பண்ணும்போது நாம் ஏற்கனவே ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் என்டர் பண்ணிட்டா நாம் எந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறோமோ அந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த ஐடியை கிரியேட் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்டில் இருக்கிற கியோஸ்க்கு போய் நம்ம ஐடியை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த பேசஞ்சரோட போட்டோ மத்திய அமைப்பில் உள்ள டிஜி யாத்ரா ஐடியில் சேர்க்கப்படும். ஏர்போர்ட்டில் என்னென்ன செயல்முறைகள் இந்த டிஜி யாத்ராவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஏர்போர்ட்குள்ள உள்ள நுழையும் போது இ கேட்டில் நம்ம போகணும். இ கேட்டில் தன்னோட போர்டிங் பாஸ் இல்லைன்னா இ டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. பார் கோட் இல்லைன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுடைய விவரங்கள், நம்ம எங்கே போகிறோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களே செக் பண்ணிடுவாங்க. டிஜி யாத்ரா ஐடி முக அங்கீகாரம் மூலம் அடையாளத்தை சரிபார்க்க, டிக்கெட் மட்டும் டிஜி யாத்ரா ஐடி வெற்றிகரமாக சரிபார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த இ கேட்டு ஓப்பன் ஆகும். மேலும் ஏர்போர்ட்டில் மீதமுள்ள பயணத்துக்கு டிக்கெட் பிஎன்ஆருடன் கூடிய முகம் ஒரே டோக்கனில் மாற்றப்படும். முக அங்கீகார அமைப்பில் இயக்கப்படும் இ கேட் மூலம் பயணிகள் எல்லோரும் போயிட்டு விமானத்துக்குள்ளேயே போய் சேர்ந்துக்கலாம். இந்த திட்டத்தோட நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? பேசஞ்சர்ஸ் எல்லாம் பல இடங்களில் இருக்கிற செக்கிங் பாயிண்ட்ஸில் கூட்டத்தில் நின்று போர்டிங் பாஸ், இ பாஸ் மற்றும் நிறைய ப்ரூஃப்ஸ் இப்படி எல்லாம் எடுத்து காட்டிட்டு நிற்க வேண்டிய வேலையில்லை. பேசஞ்சர்ஸ் எல்லாம் பல இடங்களில் இருக்கிற செக்கிங் பாயிண்ட்ஸில் கூட்டத்தில் நின்று நெரிசலில் மாட்டிக்கிட்டு போர்டிங் பாஸ், ப்ரூஃப் இதையெல்லாம் காட்டிட்டு நிற்க வேண்டியதில்லை. வரிசையில் நின்று வெறுத்து போகிற வேலையும் இல்லை. ஒருத்தரை ஒருத்தரையா போய் இது கேட்கணும் அதை கேட்கணுங்கிற டென்ஷனும் குழப்பமும் வேண்டியதே இல்லை. நம்ம முகம் அடையாளம் காட்டாம நமக்கு பதிலா வேற யாரும் ஆள் மாறாட்டம் செய்ய முடியாது, அதாவது நமக்கு பதிலா வேற யாரும் போக முடியாது. பேசஞ்சர்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி விமான போக்குவரத்தையும் அதிகரிச்சுக்கலாம். நம்மளுடைய நேரம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகுதுங்க. இந்த டிஜிட்டல் யாத்ரா திட்டம் 2022 வருஷம் டிசம்பர் மாதம் 1 தேதி டெல்லி, வாரணாசி, பெங்களூர் இப்படி 3 இடங்கள்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸ்ல தொடங்கினாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கிற ஏர்போர்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இவ்வளவு தூரம் இந்த திட்டத்தின் மூலமா நம்மளை எல்லாம் டென்ஷன் ஃப்ரீயா வச்சுக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த திட்டம் ஒரு மகிழ்ச்சி தானுங்களே. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல இன்னைக்கு டிஜிட்டல் யாத்ரா திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேயர்களே. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் அட்டக்கத்தி படத்திற்காக சந்தோஷ் நாராயணனின் இசையில் பிரதீப் கல்யாணி நாயர் பாடியது, பாடல் ஆசிரியர் கபிலன்.

திரைசை கேட்டீர்கள். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச

0: ஜவுளி மற்றும் மேலாண்மை. நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி FM 103 இனி தொடர்வது ஊர்புறத்திலே. அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது.
2: இங்கு குழுமியிருக்கும் அனைவரையும் எங்கள் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பாகவும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட பயிற்சி முகாமிற்கு வருக வருக என வரவேற்று முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக நங்கை மற்றும் குழுவினர்களை அழைக்கின்றோம்.
3: அம்மா தாயே கும்பப்பாறையாத்தா மலம்புடையாத்தா காடகாட காடகள் நங்காமம் போவ காடகாட எதர வகியா காடகாட திம்மம் பதிலி பொண்ணுண்டு காடகாட திம்மம் பதிலி பொண்ணுண்டு காடகாட காடகள் நங்கா

0: இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் ஓர் அங்கமான கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் கோயம்புத்தூரின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றாகும். நம் நாட்டின் கரும்பு சாகுபடி பரப்பளவில் இந்நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ரகங்களே 80% மேற்பட்ட அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகு பெருமைமிக்க 114 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆராய்ச்சி நிறுவனமானது கடந்த 2021 முதல் பழங்குடியினர் நலன் சார்ந்த பல்வேறு சிறப்பான முன்னெடுப்புகளை எடுத்து வருவதை அகில இந்திய வானொலி நேயர்கள் நன்கு அறிவீர்கள். இந்நிறுவனமானது ஆனைமலை புலிகள் காப்பகத்துடன் இணைந்து பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் DAPSTC டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப் கம்பனன்ட் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை வாழ் பழங்குடியினருக்காக உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு முகாமினை கடந்த 12 தேதியன்று நடத்தியது. முகாமிற்கு தலைமை வகித்து பேசிய கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானியும் DAPSTC திட்ட ஒருங்கிணைப்பாளருமாகிய முனைவர் டி புத்திரபிரதாப் அவர்கள், கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமானது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் பழங்குடியின மக்களின் தேவைகளை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் இத்திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது என தெரிவித்தார். மலசர், மலமலசர், ஊராளி, குறும்பர், மலையாளி, இருளர், முதுவர் மற்றும் எரவல்லர் ஆகிய 8 பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த 1500 மேற்பட்ட குடும்பங்கள் இதுவரை இத்திட்டத்தால் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பழங்குடியினரின் உடல் நலம் சார்ந்த பிரச்சினைகளில் இரத்த சோகை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் அறிவாள் அணு சோகை ஆகிய 3 பிரச்சினைகள் முக்கியமானவை என குறிப்பிட்ட அவர், ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதற்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமானது தொடர்ந்து தரமான வீட்டுத்தோட்ட விதைகள், திரவ வெள்ளம் மற்றும் சிறுதானியங்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார்.
1: இந்த விழாவுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம் சொல்லுங்க பாக்கலாம். கோயம்புத்தூர்ல இருந்து. அருமை அருமை, யார் சொன்னது? வெரி குட், உங்களுக்கு நீங்களே கைத்தட்டி. கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்துல இருந்து வந்திருக்கோம் இல்லையா. நாங்க ஏற்கனவே கரட்டுப்பதிக்கும் வந்திருக்கோம், பாறைக்கும் வந்திருக்கோம் இல்லையா. எங்க அவங்க கருப்பசாமி வெள்ளையம்மாள், ஒருத்தர் கருப்பசாமி இன்னொருத்தங்க வெள்ளையம்மாள். அருமை அருமை, நாங்க உங்க ஊருக்கு வந்திருக்கோமா ஞாபகம் இருக்கா? எதுக்காக வந்தோம்? மலைக்கோட்டு கேட்டீங்களா? சரி, உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. நாங்க கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க 114 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மத்திய அரசு நிறுவனம். எங்க நோக்கம் என்னன்னா,

கரும்பு ரகங்கள் உருவாக்குறது. கரும்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில இந்திய அளவுல 80% நம்ம நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட ரகங்கள் தான் இருக்கும். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த கரும்பு ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் கரும்பு இணைப்பு இருக்கிற நிறுவனம் உருவாக்கிய ரகமா தான் இருக்கும். சரிங்களா, இந்திய அரசு வந்து ஒரு 40-க்கும் மேற்பட்ட துறைகள் மூலமா பழங்குடியினர் நலனுக்காக இந்த பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். இதன் நோக்கம் என்னன்னா பழங்குடியினரோட வாழ்வாதாரம் முன்னேறணும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம சமூக மேம்பாடு, சமூக மேம்பாடு முக்கியமா இல்லையா. சமூகத்துல நம்ம ஒரு உயரிய அந்தஸ்து பெறணும். அப்புறம் பொருளாதார மேம்பாடு, அறிவுசார் மேம்பாடு, நிறைய தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. சோ இதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அறிவுசார் மேம்பாடு ஏற்படணும். அது இல்லாம இன்னொரு முக்கியமான மேம்பாடு இருக்கு. இதெல்லாம் போதுமா? பழங்குடியினருக்கு இன்னொரு முக்கியமான மேம்பாடு என்ன? இன்னொரு வளர்ச்சி, நலவாழ்வு, ஆரோக்கியம் உண்டா இல்லையா? சத்தமா சொல்லுங்க.

0: சோ இதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அறிவுசார் மேம்பாடு ஏற்படணும். அது இல்லாம இன்னொரு முக்கியமான மேம்பாடு இருக்கு. இதெல்லாம் போதுமா? பழங்குடியினருக்கு இன்னொரு முக்கியமான மேம்பாடு என்ன? இன்னொரு வளர்ச்சி, நலவாழ்வு, ஆரோக்கியம் உண்டா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு தேதியில இந்த முகாமுடைய நோக்கம் வந்து என்ன? பழங்குடியினரோட ஆரோக்கியம், நலவாழ்வு. அதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். எங்க இருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து நான் வந்திருக்கேன். எங்க துறை விஞ்ஞானி டாக்டர் மோகன்ராஜ், டாக்டர் ஆறுமுகநாதன் வந்திருக்காரு. எங்க நிறுவன விஞ்ஞானி கிரௌண்ட்ல வந்து அவர் எடுத்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க. டாக்டர் கோபி வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு சிப்பிக்காளான் வளர்ப்பு பத்தி சொல்லி கொடுக்க போறாரு. அப்புறம் திரு ராஜா வந்திருக்காரு, திரு மலக்கப்பா வந்திருக்காரு, திரு கலகலி வந்திருக்காரு, சேகர் வந்திருக்காரு. இந்த மாதிரி எங்க நிறுவனத்துல இருந்து பல விஞ்ஞானிகளும் அலுவலர்களும் இன்னைக்கு உங்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம மேடம் சரஸ்வதி ஈஸ்வரன், இவங்க வந்து ஒரு பேராசிரியர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல. இந்த மேடத்தை நீங்க ஏற்கனவே பாத்திருக்கீங்க இல்லையா? எங்கம்மா பாத்தீங்க? கோடந்துறை சின்னாரு. பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பாக்கல யாரும். யார் யாருனா சின்னாருக்கு வந்தவங்க யார் கை தூக்குங்க பாக்கலாம். வெரி குட், வெரி குட், சந்தோஷம். அது மட்டும் இல்ல, பழங்குடியினர் ஆரோக்கியம் வந்து எவ்வளவு முக்கியம்ன்றதுக்காக ரெண்டு ஈஸ்வரன் இருக்காங்க. மேடம் வந்து சரஸ்வதி ஈஸ்வரன், இந்த பக்கம் வந்து ஹரி ஈஸ்வரன். சோ இன்னைக்கு ரெண்டு ஈஸ்வரன் வந்திருக்காங்க. இவர் வந்து நமக்காக கோயம்புத்தூர் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இருந்து பழங்குடியினர் ஆரோக்கியத்தை பத்தி பேச போறாரு. உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை பத்தி எல்லாம் டாக்டர் கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். டாக்டர் வந்து எங்க இருந்து வந்திருக்காரு? கோயம்புத்தூர்ல இருந்து. டாக்டர் ஹரி ஈஸ்வர் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சோ அதுவும் இல்லாம இன்னைக்கு நிறைய ஊடக நண்பர்கள், ஊடக நண்பர்கள் யாரு? ரேடியோ, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர், இவங்க எல்லாம் நமக்காக பழங்குடியினருக்காக இங்க வந்திருக்காங்க. ரேடியோல இருந்து திரு பொன் ரமேஷ்குமார் வந்திருக்காரு, அவருடன் பாலசுப்ரமணியம் வந்திருக்காரு. தூர்தர்ஷன்ல இருந்து திரு சபரீஷ் வந்திருக்காரு. நீங்க பேசுறது உலகமெல்லாம் கேட்க போகுது. பத்திரிகையில இருந்து வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். மீண்டும் வருவோம் நாங்க. அதாவது ஒரு மதிப்பாய்வு, உண்மையிலேயே உங்க திட்டம் உங்களுக்கு பலனுடையதா இருந்ததா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்கெல்லாம் வருவோம். நீங்க பொருளாதாரத்திலயும் மேம்படணும், சமூக அந்தஸ்திலயும் மேம்படணும், அறிவுசார் மேம்பாடு உங்ககிட்ட இருக்கணும். கடைசி என்னது? ஆரோக்கியம், நலவாழ்வு, அதுலயும் மேம்பட்டோம். அதுதான் எங்களுடைய ஆசை என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: வாழ்த்துறை வழங்கிய அமராவதி நகர் வனச்சரக அலுவலர் வி புகழேந்தி அவர்கள் 2021 ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் 6 குடியிருப்புகளில் இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து பழங்குடியினர் நலனுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்டினார். குறிப்பாக குடியிருப்புகளில் தொடர்ந்து மீள் தொடர்பு ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தை அவர் பாராட்டினார்.
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு கூடியுள்ள நமது காட்டுப்பதி மற்றும் பாறை மலைவாழ் மக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள நமது கோவை கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அவருடைய விஞ்ஞானிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கரும்பு இனப்பெருக்கம் நிறுவனம் கோவை மூலமாக நமது ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள் வாழும் கிராமங்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டும் அவங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை கடந்த 4-5 வருடங்களாக நிறைவேற்றி செயல்படுத்தி வருகின்றனர். அதற்கு நமது ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சிகள் அளிப்பது மட்டுமில்லாமல் பயிற்சி அளிச்சுட்டு அது கூட விட்டுட்டு போறது கிடையாது. என்ன செய்வாங்கன்னா, பயிற்சி அளிச்சு அந்த பயிற்சிக்கான உபகரணங்களையும் கையோட கொடுத்துட்டு இவங்களுடைய மெயின் நேம் என்னன்னா, தனிப்பட்ட குடும்பங்கள் வந்து அதாவது லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க, என்னன்னா பொருளாதாரத்துல முன்னேறணும், வாழ்வாதாரம் முன்னேறணும். ஸோ அதுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பொள்ளாச்சி வனச்சரா இருக்கும்போது 2023 தான் ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பிரதாப் சார் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து டிடி முன்னாடி என் முன்னாலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு சார், மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்கோம். ஸோ இப்படி பண்ணலாம் போது அவங்களுடைய திட்டங்களை மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம மட்டும் திணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க திட்டங்களை நம்மளோட மக்களுக்கு முன்னாடி வந்து கலந்து ஆலோசிச்சு அவங்க நம்ம கிராமத்துக்கே வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கு அப்படின்னு எல்லார்ட்டையும் கலந்து யோசிச்சு நீங்க சொல்ற உங்களுக்கு இதெல்லாம் தேவை, எங்களுக்கு இதெல்லாம் தேவை, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுக்கு எங்களுக்கு நாங்கள் தோட்டத்திலேயே இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் போடுற மாதிரி எங்களுக்கு விதைகள் கொடுங்க, இல்ல எங்களுக்கு விதைகள் மட்டும் கொடுத்தா போதாது, அந்த விதைகளை எங்களுக்கு விதைக்கிறதுக்கு அந்த உபகரணங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்றதுக்கு ஓசு உழுது எப்படி பண்ணுவீங்க, என்கிட்ட மாடு இல்லை, நாங்க ஏறு உழுதுனா என்ன பண்றது, அதுக்கு டில்லரு, தேவையான பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அனைத்து தேவைகளையும் உங்களை கேட்டு கேட்டு தான் ஒன்றும் இத்தனை வருடங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க செஞ்சா மட்டும் போதாது, நீங்க தான் பயனாளிகள், அவங்க உங்களுக்கான உதவிகள் தான் செய்ய முடியும். அந்த உதவிகளை வைத்து நீங்க உங்களை வாழ்வாரு

0: பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றணும், அதை நடைமுறைப்படுத்தணும், செயல்முறைப்படுத்தணும். இவ்வளவு நல்லா செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கரட்டுப்பதிக்கும் சிப்பிப்பாறைக்கும் இந்த பயிற்சியும் அதற்கான உபகரணையும் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. வருகை புரிந்துள்ள கரும்பு இனப்பெருக்க நிறுவனர் அனைத்து விஞ்ஞானிகளையும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என்று வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
1: கரட்டுப்பதி குடியிருப்பைச் சேர்ந்த கருப்புசாமி மற்றும் திப்பிப்பாறை குடியிருப்பைச் சேர்ந்த திருமதி வெள்ளையம்மாள் ஆகிய பழங்குடியின பிரதிநிதிகள் உரையாற்றுகையில், இந்த முகாமானது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் பிரச்சினைகள் குறித்து சமூக விழிப்புணர்வை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர்.
2: கோயம்புத்தூர் கரும்பு ஆலை நிறுவனத்திலிருந்து எல்லாம் அதிகாரிகள் வந்திருக்காங்க. நம்ம ஆதிவாசி மக்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குருமலை, குளிப்பட்டி, ஈசல் திட்டு, மாவடப்பு, திப்பிப்பாறை, கரட்டுப்பதி, இத்தனை மலைவாழ் மக்களுக்கும் அந்த நிறுவனத்து சார்பாக எல்லா நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. இதே மாதிரி நம்ம ஆதிவாசிகள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே போய் எல்லா நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கணும். நம்ம வனத்தோட சார்பாக சொல்லுவாங்க, நம்ம வனத்தையும் காத்து, வன விலங்குகளையும் காத்து, எல்லாமே அதிகாரிகள் சொல்ற மாதிரி நம்ம வனத்துக்குள்ள வாழ்ற மிருகங்கள் விசப்பூச்சி வரும் சொல்லி போட்டு அடிக்கக்கூடாது. நம்ம வீட்டு பக்கம் பாம்பு வந்தாலோ எது வந்தாலோ உடனே இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம கொடுக்கணும்.
1: பின்னர் நடைபெற்ற பயிற்சி அமர்வில் கோயம்புத்தூர் PSG மருத்துவமனையின் பொது மருத்துவ பிரிவு அலுவலர் டாக்டர் ஹரி ஈஸ்வர் அவர்கள் சுகாதார பராமரிப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறித்த கலந்துரையாடல் அமர்வை நடத்தினார். பழங்குடியின சமூகங்களை பாதிக்கும் பொதுவான நோய்களின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகளை அவர் விளக்கினார். இவ்விரு குடியிருப்புகளில் உள்ள பழங்குடியின மக்களின் உணவு பழக்க வழக்கங்களை கேட்டறிந்த அவர், உடல் நலத்தை மேம்படுத்துவதில் சமச்சீர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்.
3: அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்த PSG மருத்துவமனைக்கும் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் விஞ்ஞானிகள் பணக்காவலர்கள் அனைவருக்கும் நன்றி. எந்தெந்த நோய்கள் அதிகமாக காணப்படுகிறது என்று ஆராய்ச்சி செய்த போது மிகவும் அதிகமாக காணப்படும் நோய் இரத்த சோகை. உங்க எத்தனை பேருக்கு இரத்த சோகைனா என்னன்னு தெரியும் சொல்லுங்கம்மா, என்ன தெரியும் ரத்த சோகைனா? உடம்புல எதுக்கு ரத்தம் தேவை? பெண்கள் அதிகமாக காணப்படுற இந்த கூட்டத்துல ரத்த சோகை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உடம்புல நமக்கு ரத்தம் எதுக்கு தேவைன்னா, நம்ம ஒவ்வொரு அணுக்களும் அதுக்கான ஆக்சிஜன், ஆக்சிஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு அமிலம். சோ அது போய் எல்லா அணுக்களுக்கும் சேரணும்னா நமக்கு என்ன வேணும்? ரத்தம் வேணும். சோ அந்த ரத்தம் எப்படி உற்பத்தி ஆகும்? நம்ம ஏதாச்சும் கொடுத்தாதான், எப்படி காரு வண்டி எல்லாம் ஓடுறதுக்கு பெட்ரோல் கொடுக்கணுமோ, நம்ம ரத்த அணுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? அதுக்கான சத்துக்களை கொடுக்கணும். இதை தடுக்க இங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குங்களா? இருக்கு. எத்தனை பேர் போயிருக்கீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு? எல்லாருமே போயிருக்கீங்க. அங்க 15 ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கீங்க. சோ இதுல எத்தனை பெண்கள் இரும்பு சத்து மாத்திரையில இருக்கீங்க? இப்போ 2 பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் பள்ளிக்கூடம் போறீங்க? பள்ளிக்கூடம் போற பெண் குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? சரி சரி. இதுல எத்தனை பேர் இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடுறீங்க? கொஞ்சம் சின்ன வயசா இருக்கு. சோ இரும்பு சத்து ஏன் உங்களுக்கு குறைபாடு வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இரும்பு சத்து இருக்கிற ஒரே உணவு என்னது? அதிகமா இருக்கிற உணவுகள்ல காய்கறியும் வச்சுக்கலாம், கறியும் வச்சுக்கலாம். எதுல அதிகமா இருக்கு இரும்பு சத்து? காய்கறியில தான் அதிகமா இருக்கு. நீங்க எத்தனை பேர் கறி சாப்பிடுவீங்க? எல்லாருமே சாப்பிடுவீங்க. வாரத்துல எவ்வளவு தடவை சாப்பிடுவீங்க? இரும்பு சத்து அதிகமா இருக்கிறது கறியில தான் இருக்கு, ஆனா காய்கறியிலயும் இருக்கு. மெயினா இரும்பு சத்து இருக்கிறது எதுல இருக்கு? கறியில தான் இருக்கு. சோ பெண்கள் தவறாமல் வாரத்தில் 2-3 தடவை வரைக்கும் கறி சாப்பிடணும். கறியில எந்த பகுதியில அதிகமா இருக்குன்னு இரும்பு சத்து உங்களுக்கு தோணுது? ஆடு எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? ஆடு எல்லாருமே சாப்பிடுவீங்க. ஆட்டுல சுவரொட்டி எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? சுவரொட்டியில தான் இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. பெண்கள் இரும்பு சத்து வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை சாப்பிடலாம். அப்படி இல்லை, நான் கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் வந்து காய்கறி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அதுலயும் சில இதில் இரும்பு சத்துகள் இருக்கு. ஸோ டேட்ஸ், சில சிறுதானியங்கள், கம்பு, அதுல கொஞ்சம் இரும்பு சத்து இருக்கு. கொள்ளு, கொள்ளுலையும் கொஞ்சம் இரும்பு சத்து இருக்கு. ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் இரும்பு சத்து. பட் இரும்பு சத்து முக்கியமா இருக்கிறது கறியில தான். அப்படி சாப்பிட முடியாதவங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடலாம். அப்படி இல்லை, எப்படி சார் எனக்கு ரத்த சோகம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நான் போய் சும்மாவே செக் பண்ணலாமா, ஆஸ்பத்திரி போகலாமானா, அதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கு. என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் ரத்த சோகம் இருந்தா? வந்திருக்கவங்க யாருக்கா சொல்ல முடியுங்களா? நீங்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்துச்சு? இல்ல அவங்க பின்னாடி கன்சீவா இருக்காங்க. சரிங்க, கர்ப்பிணிகளுக்கு ரத்தம் அவசியம், சோ அதனால அவங்க சாப்பிடுறாங்க. உங்களால வேலையே செய்ய முடியாது, ரொம்ப சோர்ந்து போயிருவீங்க. நார்மலா இப்ப நீங்க போய் 2 வெட்டுறீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் வெட்டிட்டு இருந்தேன் சார், திடீர்னு என்னால வெட்ட முடியல, ரொம்ப சோர்வா இருக்கு, நடக்கவே முடியல அப்படின்னா, என்ன இருக்கலாம் உங்களுக்கு?

0: ரத்த சோகை இருக்கலாம். சோ உடனே இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தா அருகில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல போய் உங்க ரத்தத்தை செக் பண்ணணும். வேற எந்த நோயில இந்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போகலாம்? மலைவாழ் பகுதி மக்கள்ல நல்லா இருந்தேன், இப்ப என்னால எந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப சோர்ந்து சோர்ந்து போறேன். அதுவும் ரத்த சோகை போல பெண்கள் மத்தியில ரொம்ப காமனான ஒரு நோய். என்ன நோய் அது தெரியுங்களா? எத்தனை பேர் தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறீங்க? இளம் பெண்கள் மிகவும் சோர்ந்து போறீங்க அப்படின்னா ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு ரத்த சோகை, இன்னொன்னு தைராய்டு நோய். தைராய்டுன்றது நம்ம உடம்புல இருக்க ஒரு சுரப்பி. நம்ம நார்மலா தினம் வேலைகளை செய்யறதுக்கு நம்ம உடம்புல ஒரு முக்கியமான அமிலம் சுரப்பி வந்து தைராய்டு சுரப்பி. இளம் பெண்களுக்கு அதுவும் ரொம்ப காமனா இருக்கு. சோர்ந்து சோர்ந்து போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு செக்கப்பும் நீங்க போய் ஆரம்ப சுகாதாரத்துல செக் பண்ணி பாக்கலாம். ரத்த சோகை இதுல மட்டும்தான் வருதா அப்படின்னா கிடையாது. இப்ப எத்தனை பேர் நீங்க சொந்தத்தை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? முக்கியமா சார் சொன்ன மாதிரி அறிவால் அணு ரத்த சோகை அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு, கவனிச்சிங்களா? யாருக்காவது இருக்குங்களா இங்க? பார்த்து டாக்டர் சொல்லியிருக்காங்களா ரத்தம் கம்மியாவே இருக்கும், ரத்தம் ஏத்தணும், அந்த மாதிரி யாரும் ரத்தம் ஏத்திருக்கீங்களா? அது வரைக்கும் ஏத்திருக்காங்க. சரி, சோ இந்த அறிவால் அணு ரத்த சோகை அப்படின்றது ஏன் உங்க இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ரெண்டு காரணம் சொல்றாங்க. இங்க கொசு இருக்குங்களா இல்ல கொசு இல்லையா? இருக்கு கொசு கடி. யாருக்காவது மலேரியா டெங்கு காய்ச்சல் ஏதாவது வந்திருக்குங்களா? அது வரைக்கும் வந்தது இல்ல, பரவாயில்ல. சோ ஏன் அறிவாளனு ரத்த சோகை அதிகமா இருக்குன்னா உங்களை எல்லாம் மலேரியா போன்ற இன்ஃபெக்ஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்காக உங்க உடம்பே அந்த மாறுதலை பண்ணிருக்கு. இன்னொன்னு நீங்க சொந்தத்திலேயே கல்யாணம் பண்றீங்க, சோ அப்படி இருக்கப்போ அதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிருங்க. அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்க குழந்தைங்களை அடிக்கடி போய் மருத்துவத்துல இந்த மாதிரி நான் சொன்ன அறிகுறிகள்லாம் இருந்தால், சோர்ந்து சோர்ந்து போறாங்க, ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்அப் எல்லாம் நீங்க பண்ணிக்கணும். இன்னைக்கு என்ன புதுசா கத்துருக்கீங்க? அறிவாளனும் ரத்த சோகை, இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது. இன்னொன்னு அவங்க குறிப்பிட்டது போல புரதம் ரொம்ப முக்கியம். உங்க முக்கியமான உணவு எது? சாப்பாடு தானுங்களா? ரேஷன்ல தான் வாங்குறீங்க. ரேஷன்ல வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிட்டு முக்கியமான உணவுகள்? ராகி, சோளம், கம்பு, தினை எல்லாமே சாப்பிடுவீங்க. அரிசிக்கு மாறினது எப்பத்துல இருந்து? யாருக்காவது சக்கரை நோய் ஏதாவது இருக்குங்களா? இல்ல, பிரஷர், சக்கரை நோய் செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? சரி சரி. இப்ப மத்தியான சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னா தட்டுல என்ன இருக்கும் முக்கியமா? உங்க சத்துல அரிசி தான் இருக்குமா, நம்ம கூட மத்த காய்கறிகள் எல்லாம் வச்சிருப்பீங்களா? அரிசி சாப்பிட்டாலும் கூடவே என்ன சாப்பிடணும்? காய்கறி தான் முக்கியமா உங்க தட்டுல அதிகமா இருக்கணும். சோ அவங்க கொடுக்கற திணைகள், பயிர் வகைகள் இருந்து அதிகமா இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு அந்த சாப்பாடும் இருக்கணும். பட் ஒரு தட்டு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா பாதி அளவு என்னவா இருக்கணும்? காய்கறிகளா தான் இருக்கணும். அதுல கால்வாசி அளவு தான் சாப்பாடா இருக்கணும். மீதி கால்வாசி அளவு என்ன இருக்கணும்? புரதம் இருக்கணும். புரதம், புரதம்னா என்ன? புரோட்டீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரதம், நீங்க சாப்பிடுற மீன் கறி அதுல எல்லாத்தையுமே என்ன இருக்கு? புரதம் இருக்கு. இல்ல நீங்க கறி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் அதுல என்ன இருக்கு? புரதம் இருக்கு. சோ உங்க தட்டுல என்னென்ன இருக்கணும்? பாதி தட்டு என்னவா இருக்கணும்? இன்னைக்கு முட்டை பிரியாணி குடுக்கறாங்க, சோ முட்டையில என்ன இருக்கு? முட்டையில புரதம் ரொம்ப அதிகமா இருக்கு. சின்ன முட்டை தான், ஆனா அதுல எவ்வளவு புரதம் இருக்கு? அதிகமா. சோ உங்க குழந்தைங்க ஒரு ஒருத்தருக்கும் தினமும் ஒன்னுல இருந்து ரெண்டு முட்டை நீங்க தாராளமா தரணும், சரிங்களா?
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி ஈஸ்வரன் அவர்கள் சத்தான சிறுதானிய உணவுப் பொருட்களை தயாரிக்கும் சமையல் குறிப்புகள் குறித்து பங்கேற்பாளர்களுக்கு பயிற்சி அளித்ததுடன் சுய உதவி குழுக்கள் மூலம் சிறுதானிய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலை மேற்கொள்ளுமாறு பழங்குடியின பெண்களை ஊக்குவித்தார்.
2: எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கை சொல்லுங்க பாக்கல, எல்லாரும் சத்தமா எல்லாரும் பலமா ஒரு கை தட்டுங்க. எனக்கு தெரியும் எல்லாருக்குமே பசிக்கும்னு இல்லையா? பசி வந்தனா பேசுறது கேக்குறது கூட கஷ்டம். அது இல்லாம நான் உணவை பத்தி தான் பேச போறேன். பெண்கள் பொதுவா காலையில எந்திரிச்சோம்னா நைட்டு தூங்க போற வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு தானே இருக்கும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன வேணும்? நல்ல சத்தான சாப்பாடு வேணும். இப்ப சாப்பாடுன்னா நம்ம எதை வந்து ரொம்ப நல்லா பேசுறோம்னா உடனே நமக்கு சாப்பாடுன்னா முதல்ல கண்ணுக்கு வர்றது வெள்ளையா இருக்கணும் சாப்பாடு, இல்லையா? யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? இந்த கம்பு, சோளம் ஆகியெல்லாம் மறந்துட்டோம். அரிசி வந்து நீங்க ரேஷன் அரிசி வாங்கினாலுமே அதை அப்படியே சமையுங்க. அதை தீட்டி அந்த மேல இருக்கிறதெல்லாம் போனதுக்கு அப்புறம் சமைக்காதீங்க. அந்த மேல இருக்கக்கூடிய தவிட்டுலதான் எல்லா சத்துக்களுமே இருக்கு. இந்த வைட்டமின் சொல்றோம் இல்லைங்களா, அது தாது உப்புக்கள் எல்லாம் மேலதான் இருக்கு. அரிசியை விட இந்த சிறுதானியத்துல ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வீட்லயும் ஒல்லு உலக்கையெல்லாம் வச்சிருக்கீங்களா? சோ இனிமே என்ன பண்ண, வாரத்துக்கு ரெண்டு நாள் கீரை சாப்பிடுற மாதிரி ரெண்டு நாள் சிறுதானியம் சாப்பிடுவீங்களா? எத்தனை பேர் சாப்பிடுவீங்க கை தூக்கும் பாக்கலாம்? ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படி சாப்பிடணும்னா

0: அதுல இருக்கக்கூடிய மாவு பொருளின் தன்மை அந்த மேல் இருக்கிற தவிடோட சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லது. சும்மா அரிசி போட்டு 10 தரம் 15 தரம் இந்த சிறுதானியத்தை கழுவ வேண்டாம். அந்த மேல இருக்கக்கூடிய தவிடுலதான் நமக்கு தேவையான நார்ச்சத்து, இரும்பு சத்து, தாது உப்புகள், வைட்டமின்கள் எல்லாம் இருக்குது. அதனால இனி என்ன பண்ண, சிறுதானியத்தை ரொம்ப கழுவ வேண்டாம், ஒரு தரம் கழுவினா போதும், கழுவி சாப்பாடு செய்யணும்.
1: தொடர்ந்து கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் ஆர் கோபி அவர்கள் சிப்பி காளான் வளர்ப்பு குறித்த தொழில்நுட்ப அமர்வை நடத்தினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக பங்கேற்ற கிராமங்களைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தங்கள் சமூகங்களில் உள்ள கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினர்.
2: இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம், ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான உறுதிமொழி எடுக்க போறோம், சரிங்களா? ரெடியா? இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பழங்குடியின தாய் மற்றும் குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான உடல் நிலையை அடைய நான் இன்று உறுதிமொழி ஏற்கிறேன். எனது கிராமத்தில் உள்ள இளம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது அவர்களை கவனித்து பச்சை காய்கறிகள், பருப்புகள், முட்டைகள், இரும்பு சத்து மாத்திரைகள், பால், பழங்களை உட்கொள்ள செய்திட என்னால் இயன்றதை செய்வேன். எனது கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் குறைவான வயதுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளாமல் அவர்களது வருங்கால குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருந்து பாதுகாக்கப்படும் சூழ்நிலை உருவாகிட பாடுபடுவேன். கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அளித்துள்ள விதைகளை அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்வேன், மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கையேடுகள் மூலமாகவும் நல்வாழ்வு சம்பந்தப்பட்ட கருத்துக்களை எனது வீடு, எனது கிராமம், எனது உற்றார் உறவினரிடம் பரப்பிட நான் உதவுவேன். ஆரோக்கியமான மக்களால் ஆனதே வலிமையான தேசமாகும். ஜெய் ஹிந்த். நன்றி.
1: முகாமில் புகையில்லா அடுப்புகள், விவசாய கருவிகள், திரவ வெள்ளம் மற்றும் தார்பாய்கள் போன்ற பயனுள்ள பொருட்கள் வழங்கப்பட்டன. முகாமில் 200க்கும் மேற்பட்ட பழங்குடியினர், கரும்பு இனப்பெருக்கு நிறுவன அலுவலர்கள் முனைவர் ஆறுமுகநாதன், ராஜா, மலக்கப்பா, வாசுதேவ் கலகலி, சேகர் ஆகியோரும், தமிழ்நாடு வனத்துறை அலுவலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களும் பங்கு பெற்றனர். முகாமில் பங்கு பெற்ற பழங்குடியினர் நம்மிடையே பேசுகையில், முகாமின் போது தங்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் ஒவ்வொன்றும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர்.
3: அக்கா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: இப்போ திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் கரட்டுப்பதியிலிருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இங்கே கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகம் சார்பாக பழங்குடியின மக்களுக்கான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாம்ல நிறைய பொருட்கள் அரசாங்கத்தின் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நீங்களும் அது வாங்கியிருக்கிறீங்க. என்னென்ன பொருட்கள் இன்னைக்கு வாங்கினீங்க?
4: சேருங்க சார், தார்பாய், சோலார் லைட்டு, அடுப்பு, மம்முட்டி, அருவாள், நிறைய பொருள் கிடைச்சிருக்கு சார்.
3: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: முதல்ல பண்ண கேண்டீன்ல வேலை செய்யறேன்.
3: எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க?
4: 4 வருஷம் ஆச்சு சார்.
3: உங்க வீட்டுல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: கூலி வேலை தாங்க சார், பெயிண்டிங் போவாங்க சார்.
3: இந்த பொருள் எல்லாம் வாங்கிருக்கீங்க?
4: களை வெட்டுறதுக்கு மம்முட்டி, அருவாள். கூலி வேலைக்கு போனா எங்களுக்கு அருவாள் எல்லாம் யூஸ் ஆகுமாங்க சார். நெல் பயிர் அறுக்கறதுக்கு வேணுங்க. பக்கெட் தண்ணி ஊத்தி வைக்கலாங்க சார். தார்பாய் ஆடு மாடு வளர்த்துறோம், அதுங்களுக்கு மழை காலத்துல கொஞ்சம் யூஸா இருக்குங்க சார்.
3: அம்மா வணக்கம்.
5: வணக்கம் சார். என் பேரு மாரியம்மாங்க. அமராவதி நகர் பாரஸ்ட் செட்டில்மெண்ட் கரட்டுப்பதி. கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறோங்க. மகளிர் சுய குழு நடத்திட்டு இருக்கிறோங்க.
3: என்னென்ன பொருள் கொடுத்தாங்க?
5: மம்முட்டி, கொத்து, சேரு, பக்கெட்டி, அடுப்பு, குக்கர் எல்லாம் கொடுத்தாங்க.
3: சேரு வீட்டுல போட்டு உட்காந்துக்கலாம். இந்த மம்முட்டி கொத்து இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க?
5: வேலைக்கு போகும்போது எடுத்துட்டு யூஸ் பண்ணுவேங்க சார். அடுப்புல நாங்க எங்களுக்கு தேவையானதை நாங்க செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க.
3: அம்மா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கொடுத்தா?

0: மம்முட்டி, கொத்து, தார்பாய், குல்லா, கோட்டு, பேட்டரி, அடுப்பு, சேரு எல்லாம் கொடுத்தாங்க. அடுப்பு சோறாக்குவோங்க. பேட்டரி கரண்ட் இல்லைங்க, எங்க வீட்டுல போட்டுக்குவா, பேட்டரி அடிச்சுக்குவா. வேலைக்கு மம்முட்டி, கொத்து எல்லாம் கொண்டு போவாங்க சார். 6 ரூபா வந்து வயல இருக்கிறக்கோ ஒரு பில்ல இருக்கிறக்கோ கொண்டு போவோம். மழை கோட்டு மழைக்கு போட்டுக்குவோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. உங்களுக்கு கோயம்புத்தூர் FM 103 சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: முன்னதாக ஆனைமலை புலிகள் காப்பக வனவர் திரு செந்தில் முருகன் வந்திருந்தோரை வரவேற்றார். நிறைவாக கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக பழங்குடியின ஆடவரும் மகளிரும் பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்கிட உற்சாகமாக நடனமாடினர்.

நிறைவாக கரும்பு இனப்பெருக்கு நிறுவன முதன்மை விஞ்ஞானி முனைவர் கே மோகன்ராஜ் அவர்கள் நன்றி நவில முகாம் இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய ஒருபுறத்திலே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
2: இனி தொடர்வது 3 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா, கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா பிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. 3 மணி 2 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 கேட்டு ரசிக்கவிருக்கீங்க டீ டைம் வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ எப்பவும் போல இன்றைக்கும் நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கோம். அதுவும் 1950களிலிருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த கோல்டன் ஹிட்ஸை லிசனர்ஸ் சாய்ஸாக கேட்டு ரசிக்க இருக்கோம். முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: என்ன
2: பாடல் வேணும் கேளுங்க.
3: இருக்கும் பொழுதே ரசிக்கணுங்கிற பாடல் வேணுங்க.
2: எந்த திரைப்படத்துல இருந்து?
3: கண் திறந்ததுங்கிற படத்துல.
2: ஓகே, கேட்டு ரசிக்கலாம் நேர்கிட்ட பாடல். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து அழைக்கக்கூடிய நேயர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பரா முதலாவது பாடல் நேயர் கேட்டது கண் திறந்தது திரைப்படத்திற்காக கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம்.
4: ஒரு குறையும் செய்யாமே உலகத்திலே யாரும் இல்லே, அப்படி உத்தமனாய் வாழ்ந்தவனே இந்த உலகம் போதைக்காமே விட்டதில்லையா.

0: புள்ளே ஆறுக்கு சொல்லாமல் புதைச்சுவப்பா,
1: ஆக கடைசிய குழியை தோண்டி அவனையும் ஒரு புதைச்சுவப்பா.
0: ஆமா புதைச்சு வப்பா.
2: அடைச்சே
3: இருக்கும் பொழுது அடிக்கணும், அடையின் கழிக்கணும்.
4: ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
5: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
4: முன்பதிவிற்கு 7418874111.
6: 3:07 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. டீ டைம் நிகழ்ச்சியில நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? சோ இரண்டாவது விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு காலர் வந்திருக்காங்க. யார் எங்கிருந்துன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் மேடம், வெள்ளனூர்ல இருந்து நாசிமுத்து பேசுறேன்.
6: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
7: காலைக்கு நேரம் படத்துல இருந்து அனுபவம் அவளிடம் கண்டேன்.
6: இதோ பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: 11:11 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டீ டைம் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து நாச்சிமுத்து. முத்துக்குமார் சாமி, ஓகே. என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: தாழம்பூல எங்கே போய்விடும் காலம்.
0: தாழம்பூ படத்துல இருந்து எங்கே போய்விடும் காலம் இல்லையா?
1: ஓகே,
0: உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்களே, இன்று மாலை 5 நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. இதில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை நேரலையில் பெறலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதுவும் 1950களிலிருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த கோல்டன் ஹிட்ஸ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: மல்லேகண்டம் பாளையம், ஆரிச்சாமி.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
4: புன்னகை என்ற படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடிய நான் கூட ராஜா தானே அந்த பாடல்
0: கேட்கலாம். எல்லாருக்கும் பாடல் வருது. நன்றி.
5: தெரியுமே இருக்கு, அதனாலதான அடுத்த அத்தியாயத்துல என்ன பத்தி எழுதியிருக்க.
6: அப்புறம் சோத்துக்கு நீ என்ன பண்ண?
5: என்ன பண்ணல?

0: நானும் கூட ராஜாச்சாரே நாட்டு மக்களிலே கடனானம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநாடம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே
1: பாடல்
0: வருது கேட்டு ரசிக்கலாம் ஸ்டே டியூன்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நான் திருப்பூர் காவலிபாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
1: ஓகே சூப்பர். என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: பாக்யலட்சுமி படத்துல இருந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே பாடல்.
1: இதோ பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
0: நன்றி.

0: 5:35 நிமிஷம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க டீ டைம். அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம், வேலாண்டி பாக்கிலட்சம் பேக்கில இருந்து தன பாலன் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே சூப்பர், என்ன பாடல் கேட்க போறீங்க கேளுங்க.
1: நிச்சயதாம்பரத்துல இருந்து பாவாடை தாவணியில், அந்த சின்ன குழந்தை பாட்டு ஞாபகம் வருது மேடம்.
0: கண்டிப்பா

0: மணி 40 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. டீ டைம் நிகழ்ச்சியில வந்திருக்க அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: சார் மேடம், பேர் வந்து ரகுமணி மேடம், முத்தனம்பாளையம் திருப்பூருங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: பராசக்தியில இருந்து இந்த கா கான்னு ஒரு பாட்டு வரும்.
0: ஓகே, கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி பங்குபெறும் சிறப்பு நேரலை கேட்கலாம். இந்த நேரலையில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் பெறலாம். 3:43 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம். நேர்களுடைய விருப்ப பாடல்களை சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம், நிஷா மேட்டுப்பாளையம் மேடம்.
0: நிஷா மேட்டுப்பாளையம்ல இருந்து?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, சூப்பர். என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: இன்னைக்கு எனக்கு வைகோட்டை வாலிபன் படத்துல இருந்து கண்ணும் கண்ணும் கலந்து அந்த சாங் மேடம்.
0: கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: தேங்க்யூ மேடம்.

0: 11:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டீ டைம் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய சூப்பர் ஹிட் 1950களிலிருந்து 1969 வரைக்கும் வந்த கோல்டன் ஹிட்ஸை நேர் விருப்பமா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: மாட்டுக்கார வேலை சத்தியம் நீங்க அந்த பாட்டு வேணும்.
0: இதோ பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றிமா.

0: சுந்தரசிங்க. மூணு மணி 56 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க டீ டைம் நிகழ்ச்சியில. 1950களிலிருந்து 69 வரைக்கும் வெளிவந்த கோல்டன் ஹிட்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸா லிசனர்ஸ் சாய்ஸா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கங்க, நான் செல்வபுரத்துல இருந்து சுமதி பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: காத்திருந்த கண்கள் படத்துல இருந்து வளர்ந்த கலை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா.
0: இதோ பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
1: தேங்க்யூ.

0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில்

0: மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேகா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரவுனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ எப்பவும் போல நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில் சூப்பரான வார்த்தை விளையாட்டு கேம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ என்ன கேம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருங்க, உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடலும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம். மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்லேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய நேயர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய பதில்களை பகிரலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சூப்பரான பாடல்களும் நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்கு. முதல் பாடல் நேயர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக டிமான் மியூசிக்ல விவேகா, லிரிக்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா பாடினது. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம். இது கெட் செட் கோ.

0: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: நாலு மணி 8 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில சூப்பரான சொல் விளையாட்டு கேம்ஸ் விளையாடலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு விளையாடக்கூடியது இதுவரைக்கும் நம்ம விளையாடாத ஒரு கேம். பட் ஆல்ரெடி நீங்கள் விளையாடி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு விளையாட போகிற கேம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். குறிப்பும் சொல்லும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேமாக இருக்கு. ஸோ நான் ஒரு குறிப்பை சொல்வேன், அதிலிருந்து அந்த சொல் எந்த சொல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். முதலாவது குறிப்பு என்ன அப்படின்னா, பொம்மைகள் செய்ய பயன்படும் ஒரு வகை மென்மையான மண் அது எது அப்படிங்கிறது தான் குறிப்பு. சோ இதுக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046. அண்ட் வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேயர்கள் மறக்காம 0422 கோட் நம்பரை இணைச்சிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப்லையும் இந்த பொம்மைகள் செய்ய பயன்படும் ஒரு வகை மென்மையான மண் எது அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னைக்கு விழிகள் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கும். அடுத்த பாடல் அழகிய தீயே திரைப்படத்திற்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-இல் இன்றிரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நாலு மணி 16 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில. சூப்பரான கேம் விளையாடலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு குறிப்பு சொல்வோம்.

0: அந்த குறிப்பிலிருந்து நீங்க ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொம்மைகள் செய்ய பயன்படும் ஒரு வகை மென்மையான மண், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ பதிலோட ரெடியா ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: களிமண்.
0: களிமண் தான்.
1: ஆமாங்க.
0: ஓகே, கரெக்டான பதில், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு ஒருவேளை ஈஸியான கேமாக வச்சுட்டோமோ பரவாயில்ல. வாட்ஸ்அப்பில் நம்ம கேள்வியை கேட்ட உடனே அடுத்த வினாடி பதில் சொல்லியிருக்கக்கூடியவங்க கீர்த்தனா, பூங்கொடி, தேவி, கோபால், சரிதா, இவங்க கல்லியம்புதூர்லேருந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஸோ இவங்க கூடவே அடுத்ததாக யார் பதில் சொல்லியிருக்காங்கன்னா ரமண முதலிப்புதூர்லேருந்து சுதாகர், ஜீவா, ஜே கிருஷ்ணாபுரம், சஹானா ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, உடுமலை, சுடர், முருகானந்தம், ஜெயந்தி, அவங்களும் கரெக்டாக பதில். செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர், மூக்கனூர்லேருந்து கரெக்டான பதில். கேரளா, அண்ணா நகர், கா செல்வராஜ் கரெக்டான பதில். திருப்பூர், பிரியங்கா நகர்லேருந்து ராதா கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. பாண்டியநகர், இந்திராணி அண்ட் கணேஷ் சிறுமுகையிலேருந்து, செங்கப்பள்ளி, கலைச்செல்வி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து, புலிராஜ் கீழ்குந்தா நீலகிரியிலிருந்து, அண்ட் மனோகரன் இந்திராணி மூலத்துறையிலிருந்து, மூக்கனூர் சண்முகா நகர் சிவகுமார், மலர்கொடி சபரிப்ரியா, சரோஜினி கரெக்டான பதில். அண்ட் அதே மாதிரி பெயர் குறிப்பிடாம ஒரு நேர் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ உங்க கருணாகரன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா அமிர்த கணேசன், பீலமேடு கோவையிலிருந்து கரெக்டான பதில். கோபாலன், கல்லியம்புதூர்லேருந்து கரெக்டான பதில். அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர்லேருந்து கரெக்டான பதில். அவினாஷி பிரபுதேவி, ஸ்ரீசாய் கரெக்டான பதில். அண்ட் சக்திவேல் உடுமலையிலிருந்து, அவங்கள திறந்து பிரமிளா சென்னையிலிருந்து, சிட்னி கார்மெண்ட்ஸ் எஸ்வி காலனி திருப்பூர்லேருந்து, பேரே சிட்னியாக இருக்குமோ தெரியல. ஓகே, கார்த்திகா, ஹரிப்ரியா, பழனிசாமி, மேகலா, பெரிய உதமம் ஜெரியிலிருந்து, திருப்பூர் வெளியங்காடு, கீர்த்தி, மகேஸ்வரி, ஹரீஷ், எஸ் மனோகரன் சிங்கானல்லூர்லேருந்து, அண்ட் சிங்கானல்லூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி மனோகரன், பீடம்பள்ளி வாசுதேவன், கோணமலை ஆனந்தன், அவினாஷி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், ரமண முதலிப்புதூர்லேருந்து சண்முக சுந்தரம், பிஎன்டி காலனி மோகன். அண்ட் அதே மாதிரி பதில் மட்டும் அனுப்பின நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கோபால் சுவாமியன் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய டிபியில் அந்த பேர் இருக்கு. அடுத்ததா கருமத்தம்பட்டி வினோபா நகர், சித்ரா நாகராஜ், முத்துராணி, காளீஸ்வரி, ஜெகநாதன், பூலக்கட்டுப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில். ஷோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகரம் மதுரையிலேருந்து, கோணமூலை செல்வராஜ் கரெக்டான பதில், புழுவப்பாளையம் ஆனந்த முருகன், அண்ட் அதே மாதிரி ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டுப்பாளையம்லேருந்து, ஜோதி நகர் அஜய் மகத்தி, பரமசிவம் நெருப்பெருச்சல் பகுதியிலிருந்து, மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதமம் சேரியிலிருந்து, ஆலங்கொம்பு தனித்தரம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம்லிருந்து, ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான் பகுதியிலிருந்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய பேரும் படிச்சாச்சு. மறுபடியும் கடைசியாக ஒரு பேர் வந்திருக்கு, முருகேசன் செல்வி பொள்ளாச்சியிலிருந்து. ஸோ பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய பெயர்கள் வந்து முன்ன பின்ன மிஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முன் அறிவிப்பை சொல்லிடலாம். ஸோ அடுத்ததை நம்ம விளையாட போகிற கேம் இதே கேமே விளையாடலாமா? கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்ய உதவும் மிகப்பெரிய மிதக்கும் வாகனம் எது அப்படிங்கிறது தான் அடுத்ததாக நம்ம கேட்குற குறிப்பு இருக்கக்கூடிய சொல். ஸோ இந்த குறிப்பிலேருந்து நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இதுவும் ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான். கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்ய உதவும் மிகப்பெரிய மிதக்கும் வாகனம் எது அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் வருது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய பதில்கள் அனுப்பலாம். 9585800103 அப்படிங்கிறது வாட்ஸ்அப் எண். பதில்களை மெசேஜா டைப் பண்ணி அனுப்புங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்ல இருந்தும் மொபைல் போன்ல இருந்தும் அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாடல் மான் கராத்தே திரைப்படத்திற்காக வருது, கேட் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது கெட்ஸ் இட் கோ.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நாலு மணி 25 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில். சூப்பரான கேம் விளையாடிட்டு இருந்தோம் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பை சொல்லி அதற்கான பதிலை கேட்டிருந்தோம். கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்வதும் மிகப்பெரிய மிதக்கும் வாகனம் எது அப்படின்னு கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதுக்கு இஷ்டப்பட்டு பதில் சொல்ல ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன்.
1: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
2: கப்பல் மேடம்.
1: கப்பல் தான், உறுதியா கப்பல் தான். ஒருத்தங்க பதில் சொல்லிருக்காங்க, ஆனா கரெக்டான பதில் சொல்லல. இதை நான் எதிர்பார்க்கல. ஓகே, இருந்தாலும் அது பதிலா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குறிப்பில் அது வந்து எத்தனை எழுத்துக்கள் நம்ம சொல்லலை. இல்லை, கலியம்புதூர், யுவராணி, சித்ரா, ராசம்மாள், சரிதா, இவங்க தான் நம்ம சொன்ன உடனே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கரெக்டான பதில் சொன்னவங்க அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து

கேரளா அண்ணா நகர், கா செல்வராஜ், விஜயகுமார் வரதராஜபுரம்லேருந்து, மகேந்திரன், ரம்யா, மான்சிகா மூலத்துறையிலேருந்து, ரமண முதலிப்புதூர்லேருந்து, சுதாகர், ஜீவா, புலிராஜ், கீழ்குந்தா, நீலகிரி பகுதியிலேருந்து கரெக்டான பதில், ரமண முதலிப்புதூர், செந்தில்குமார், என் ரமேஷ், எஸ் என் ரமேஷ், சத்யபிரபா சிறுமுகையிலேருந்து, பாண்டியநகர் சிவசங்கர், பரமசிவம் நெருப்பெரிச்சல் பகுதியிலிருந்து, ஜே கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, திருப்பூர் வெள்ளியங்காடு, கீர்த்தி மகேஸ்வரி, ஹரிஷ், கோபாலன் கல்யம்புதூர்லேருந்து, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து, திருப்பூர் வெள்ளியங்காடு, விஜயலட்சுமி, அகல்யா, மலர், ரமண முதலி புதூர்லேருந்து, சண்முக சுந்தரம், இந்த ஏரியாலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. விஎன் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம்லேருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன் அண்ட் மூக்கனூர், சண்முகா நகர், சிவகுமார், மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி, கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீலமேடு கோயம்புத்தூர்லேருந்து கோ அமிர்த கணேசன் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. கூலிப்பாளையம் நாள் ரோடு பகுதியிலேருந்து கோபாலகிருஷ்ணன் அண்ட் கஞ்சமட்டி சண்முகானந்தம், பிரகாஷ், சுமதி, அபினேஷ், அருணேஷ், கவிதா, வேலாயுதம், முருகேஷ், எஸ்வி காலனி திருப்பூர்லேருந்து, படகுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அலிநகர் மெஸ் மகாதீவன் பெரம்பலூர்லேருந்து, கோணமலை ஆனந்தன் புலவுப்பாளையம், ஆனந்தமுருகன், ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம்லேருந்து, செல்வலக்ஷ்மி ராஜவீதியிலிருந்து, ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான்லேருந்து, அவினாசி ராயம்பாளையம்லேருந்து, இப்போ கூப்பிட்ட பாலசுப்ரமணியம், அதே மாதிரி துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்து, சிங்காநல்லூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன் அண்ட் பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, சாவக்கட்டுப்பாளையம் சுந்தரம் சந்தைமேடு பகுதியிலிருந்து, செல்வராஜ் கனகஜோதி கோணமூலை பகுதியிலிருந்து, அந்த திருப்பூர் குருவாயூரப்பன் நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த் அவங்களும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய பேரும் படித்தாச்சு. இன்னும் நிறைய பேர் பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள். ஸோ அடுத்ததாக ஒரு சேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, குறிப்பை கொடுத்து அது என்ன பழமொழி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு முதல் ரெண்டு கேள்வியும் வார்ம் அப் மாதிரி ஈஸியாக கேட்டாச்சு. ஸோ இப்போ வந்து வாழ்றதும் கெடுறதும் வாயினால் தான் அப்படிங்கிற இந்த குறிப்புக்கு எந்த பழமொழி பொருந்தும் அப்படிங்கிறது தான் அடுத்ததான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வாழ்றதும் கெடுறதும் வாயினால் தான் அப்படிங்கிற இந்த குறிப்பை ஒத்துப்போகிற பழமொழி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2316312 நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். மற்றும் அறியும் 2317046 அண்ட் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து விழிகளிலே அப்படின்னு வரக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, 5555 திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. Get set, go!

0: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418877411.
2: நாலு 4:35 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில. சூப்பரான சொல் விளையாட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாழ்றதும் கேடுறதும் வாய்னால தான் அப்படிங்கிற இந்த குறிப்பை ஒத்து போகிற பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஒரு உயிரினத்தோட பெயரை அனுப்பிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, பட் கரெக்டான பதில் சொல்றதுக்காக ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
3: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
2: திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறீங்க.
3: பாம்பு வந்து என்ன
2: இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சோ வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் அதே மாதிரிதான், சோ தவளை தான் பதில் நினைச்சிட்டு ஒருத்தர் தவளைன்னு ஒருத்தர் அனில்னு எல்லாம் அமைச்சிருக்காங்க. சோ அதுதான் தாங்கிக்க முடியல. பட் இருந்தாலும் அனில் என்னைக்கு பேசி வாயால கெட்டுச்சு அப்படிங்கறத ஒரு யோசனையா இருக்கு. சோ இதே யோசனையோட வாட்ஸ்அப்ல யார் யாரெல்லாம் கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம். நம்ம சொன்ன உடனே கரெக்டா பதில் அனுப்பினது கோணமலை ஆனந்தன் அவர் தான். முழுமையான அந்த பழமொழியை நமக்கு டைப் பண்ணி அனுப்பியிருக்காரு. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். பரமசிவம் நெருப்பரிச்சல் இருந்து

தவளை அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தொடர்ந்து கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம் இவரும் அணில் அனுப்பியிருக்காரு. ரமண முதலிப்பதுலேருந்து சுதாகர் ஜீவா அவரும் அணில் அனுப்பியிருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் ராகி கொழுப்புன்னு சொல்லிட்டு பெரிய நாயக்கன் பாளையம் மின்சம் முத்துராஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இது இன்னும் வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்குது. ராகி கொழுப்புக்கும் வாழ்கிறதுக்கும் கெட்டுறதுக்கும் வாயால் தான் அப்படிங்கிற அந்த குறிப்புக்கு என்ன சம்பந்தம் தெரியல. அடுத்ததாக ஜெய கிருஷ்ணாவரும் சகானா ஆதி நெபுலா யோக வர்ஷினி அவங்களும் தவளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு கரெக்டாக

அடுத்ததாக ஜெய கிருஷ்ணா வரும் சகானா ஆதி நெபுலா யோக வர்ஷினி அவங்களும் தவளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு கரெக்டான பதிலில் திருப்பூர் பிரியங்கா நகர் ராதா சொல்லியிருக்காங்க. சரி, யார் யாரெல்லாம் முழுமையாக பழமொழி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். கலைச்செல்வி செங்கப்பள்ளி அவங்க முழுமையாக சொல்லியிருக்காங்க. மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரிய பதமம் சேரியிலிருந்து முழு அந்த பழமொழியும் சொல்லியிருக்காங்க, தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மூக்கனூர் சண்முகா நகர் சிவகுமார் மலர்கொடி சபரப்பிரியா சபரிப்பிரியா சரோஜினி அவங்களும் முழு பழமொழியும் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அண்ட் அவங்கள தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அவர் வந்து பழைய கேள்விக்கு இப்போ தான் பதில் அனுப்பியிருக்காரு. ஓகே, அண்டு நிறைய பேர் புதுசாக ஒரு பழமொழி கண்டுபிடிச்சி அனுப்பியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக செந்தில்குமார் ரமண முதலிப்புதூர்லேருந்து இவர் முழுமையாக அந்த பழமொழியை தெளிவாக டைப் பண்ணி அனுப்பியிருக்காரு. அடுத்ததாக செல்வலக்ஷ்மி ராஜவீதியிலேருந்து கரெக்டாக அனுப்பியிருக்காங்க. சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய் மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து முழு பழமொழி அனுப்பியிருக்காங்க. அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து கரெக்டான பதில். அண்ட் சிங்கானல்லூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன் அண்ட் அதே மாதிரி எஸ் மனோகரன் சிங்கானல்லூர்லேருந்து ஒரு ரெண்டு ஒருத்தரா இல்லை வேறு யாரான்னு தெரியலையே. இவங்க வந்து மனோகர் சாரி எஸ் மனோகர் சிங்கானல்லூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரே பேராக இருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் சரியான பதில். பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து சரியான பதில். இளங்கோ நகர் திருப்பூர்லேருந்து சண்முக சுந்தரம் அம்பிகா தேவி கரெக்டான பதில். அண்ட் அதே மாதிரி புதுசாக ஒரு ஓ இது வந்து வித்தியாசமாக இன்னொரு நுண்ணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு மோகன் பிஎன்டி காலின்னு அனுப்பியிருக்காரு. ஓகே, அதுவும் கரெக்டு தான். பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டு பழையம் அவங்களும் நுண்ணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா கரெக்டான பதில். மனோகரன் இந்திராணி மூலத்துறையிலேருந்து கரெக்டான பதில். துளசி நிவேதா பொள்ளாச்சியிலேருந்து புதுமையான ஒரு பழமொழி அனுப்பியிருக்காங்க. அண்ட் நிறைவா பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. பீடம்பள்ளி வாசுதேவன் கணேஷ் சிறுமுகையிலிருந்து பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி மூக்கனூர்லேருந்து இன்னும் நிறைய நேர்கள் பதில்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க. எல்லோருக்கும் ஒரு பொதுவான பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வேற ஒரு கேம் விளையாடலாம். ஸோ ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவேன், அதுலேருந்து நீங்கள் ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அதற்கான குறிப்பும் நான் இப்போ சொல்லுவேன். ஸோ இதை சொல்லுக்குள் சொல்லணும் கூட வச்சுக்கலாம். சிவராத்திரி காட்சி, இந்த ரெண்டு சொல்லிருந்து ஒரு ஊர் வரக்கூடிய ஒரு சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், சிவராத்திரி முதல் சொல், காட்சி இரண்டாவது சொல். இந்த ரெண்டு சொல்லிருந்தும் புதிய சொல்லை கண்டுபிடிக்கணும். அதற்கான க்ளூ, இது ஒரு ஊர். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அண்ட் அதே மாதிரி கால் பண்ணி பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 2316312 நம்பர் இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து விழி பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும். அடுத்த பாடல் டார்லிங் திரைப்படத்திற்காக வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: நாலு மணி 45 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஷோல நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுக்குள் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. சிவராத்திரி காட்சி, இந்த ரெண்டு சொல்லிருந்து ஒரு புதிய சொல் கண்டுபிடிக்கணும். அதற்கான ஒரு சிம்பிளான க்ளூவும் வந்து இது ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டான பதிலோட காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கங்க. சிவகாசி.
0: சிவகாசி தான் பதில். சரி, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: நரசிபுர கந்தசாமி.
0: பாத்தீங்களா, எப்படியாவது லைன் பிடிச்சு வந்திருக்கீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் அடுத்ததாக யார் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முருகேசன், பொள்ளாச்சி, சக்திவேல், சுந்தர்ராஜன், சரஸ்வதி, திவ்யா, இவங்களும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. கோவை தேவராயபுரம், சுகம், ராஜா அண்ட் மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, பெரிய வதமம் சேரியிலிருந்து அண்ட் சிங்கானல்லூர், ஜெயலட்சுமி, மனோகரன், ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான்லேருந்து, விமலா பொள்ளாச்சியிலேருந்து அண்ட் அதே மாதிரி ஆர்பி கருணாகரன், ராமநாதபுரம்லேருந்து கரெக்டான பதில், ஜோதிலிங்கம், மோகன், பிஎன்டி காலனிலேருந்து கரெக்டான பதில், ஜெகநாதன், பூலக்காட்டுப்பாளையம்லேருந்து, செல்வலக்ஷ்மி, ராஜவீதியிலேருந்து அண்ட் அவினாசி, ராயன்பாளையம், பாலசுப்ரமணியம், அன்னபூர்ணி, திருச்சூர்லேருந்து இன்னும் நிறைய நேர்கள் பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க. எல்லோருக்கும் பொதுவான ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற கேம் என்னன்னா, இதுவும் ஒரு சிம்பிளான கேம் தான். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மனசோட எல்லாருக்கும் ஈஸியான ஒரு கேமை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக வரக்கூடிய கேம் என்ன

அருங்காட்சியகம் அப்படிங்கிற இந்த சொல்லிலிருந்து பல சொற்களை நீங்க கண்டுபிடிச்சு நம்ம கூட ஷேர் பண்ண போறீங்க. யார் மேக்சிமம் சொற்களை நம்ம கூட ஷேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், அருங்காட்சியகம் அப்படிங்கிற இந்த சொல்லிலிருந்து பல சொற்களை கண்டுபிடிச்சு அனுப்பணும். அண்ட் ஆல்ரெடி இருக்கிற சொல்ல அனுப்புங்க, நீங்களா ஒரு புது சொல்ல கண்டுபிடிச்சு அனுப்பாதீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல உங்களுடைய பதில்களை அனுப்ப 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கால் பண்ணி பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் விழிகளிலே பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வருது, புகழ் திரைப்படத்திற்காக.

0: σε κάτι δεν
1: நேர்களே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனிவர் வி மாத்தங்கி அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் நேரலையில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் பெறலாம்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ. இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியில நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தோம், சொல் விளையாட்டு, குறிப்பு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேக்ஸ் ஆஃப் த ஷோக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அருங்காட்சியகம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கோங்கன்னு ஒரு காலர் வந்திருக்காங்க பதிலோட. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? அருங்காட்சியகம் அப்படிங்கற சொல்லுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க புதிய சொற்களை கண்டுபிடிக்கணும்.
3: காட்சி,
1: ஓகே.
3: அருள்,
1: ஓகே. அருளா, சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம், ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நிறைய பேர் பதில்களை அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ யோசிச்சு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை. ஸோ சாவக்கட்டுப்பாளையம் சுமதி பெருமாள் சாமி இவங்க தான் நிறைய சொற்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அகம், காகம், காட்சி, காயம், அசிங்கம், காசி, சிங்கம், அங்கம், கங்காரு, கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அதிகப்படியான சொற்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்பி கருணாகரன் ராமநாதபுரம் கோவிலிருந்து பதில்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க கூடவே கருமத்தம்பட்டி வினோபா நகர், சித்ரா நாகராஜ், காளீஸ்வரி முத்துராஜ் அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா மூக்கனூர்லேருந்து, ஜோதி நகர், அஜய், மகத்தி அவங்களும் நிறைய சொற்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. முருகேசன் பொள்ளாச்சியிலிருந்து நிறைய சொற்கள், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து, அண்ட் இவங்களை தொடர்ந்து சரிதா கல்லியம்புதூர்லேருந்து, பிஎன்டி காலனி மோகன், அண்ட் இன்னும் நிறைய நேர்கள் பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க. நேரமின்மை காரணமா எல்லாருடைய பேர்களையும் படிக்க முடியல. இருந்தாலும் நாளைக்கும் இதே மாதிரி ஈவினிங் 4:00 உங்களுக்காக கேம் ஷோ வரும். கெட் செட் கோல இதே மாதிரி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு டாடா பை சொல்லி கிளம்பிக்கிறது. நான் உங்க அர்ஜினிஷா. 5:00 செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாத்தங்கி அவர்களோட நேரலையில நீங்க பங்கெடுக்கலாம். கூடவே ஆர்ஜே பவுசியாவும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல லைவ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் பெறலாம். ஸ்டே டியூன், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக

0: பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா பிரோஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே பௌசியா. சோ இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கறனால நம்ம நிகழ்ச்சிக்கு சூப்பரான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களை எங்களோட நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் மேம்.
3: தேங்க்யூ மேம். என்னோட பேரு டாக்டர் வி மாதங்கி. நான் இங்கே சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். அண்ட் நான் சொல்லித்தரது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுவேன். இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நிறுவப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அண்ட் நாங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரோட கொலாபரேட் பண்ணி யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம்.
2: ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க. இப்போ உங்களுடைய, இப்போ நம்ம நேயர்கள் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க. ஸோ கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு நம்மளுடைய கல்லூரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி அதை அறிமுகம் பண்ணுவீங்க மேம்?
3: எங்கள் கல்லூரி பார்த்தீங்கன்னா 2002 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் பிஜிடிஎம் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறமா வந்து எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2016 ஆன்வர்ட்ஸ் வந்து பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், அப்புறம் பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல் டிசைன், அப்புறம் பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஒரு 1 இயர் ஆட் பண்ணியிருக்கோம். அது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ரிசர்ச் ரிலேட்டடாக அவங்க பர்சியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 1 இயர் படிக்கலாம். அதுக்கப்புறம் பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ அப்பேரல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி 5 different ஸ்பெஷலைசேஷன்ஸில் எம்பிஏ ப்ரோக்ராமும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமான ப்ரோக்ராம்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சில கோர்சஸ். இது மற்ற ஜென்ரலாக மற்ற இடத்துல ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய சிக்னிஃபிகன்ஸ் உள்ள கோர்சஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கரிக்குலம் டிவைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கோர்சஸ் படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பொசிஷனில் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிறதுக்கும், இல்லைனா ஒரு ஆண்டர்பிரினியர்ஸ் ஆகிறதுக்கும், இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய என்ன மாதிரியான, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்க வந்து டிசைனர் ஆகலாம். ஸோ அதுக்கான ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
2: ஓகே மேம், ஓகே. இப்போ நீங்கள் நிறைய அந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய, படித்து முடித்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஸ்கோப் பற்றி சொல்லுங்க மேம்.
3: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வருதுனால எல்லா கோர்சஸுமே வந்து இன்க்ளைன் டுவர்ட்ஸ் டெக்ஸ்டைல். ஸோ கோர் கோர்சஸ் வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாகவும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்சஸும் இருக்குது.
2: ஓகேங்க மேம்.
3: இப்போ எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இல்லை அப்பேரல், ஃபேஷன், ரீட்டைல், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான துறைகளை சார்ந்தவையாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கோப் இருக்குது. முக்கியமாக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது. இது என்னன்னா

0: இப்போ நார்மலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொன்னாலே ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அதை தவிர டெக்ஸ்டைலோட மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய விதத்துல பயன்படுத்த முடியும். இப்போ மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு துறை இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொரோனா பீரியட்ல பிபிஇ கிட்ஸ் வந்து ரொம்ப அவசியமா இருந்தது. அப்புறம் சர்ஜிக்கல் மாஸ்க், ஸோ அப்புறம் சர்ஜிக்கல் ஃபேப்ரிக்ஸ், அதுக்கப்புறம் புல்லட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் டிஃபென்ஸ்ல, அதே மாதிரி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி பல செக்டர்ஸ்ல டெக்ஸ்டைல் மெட்டீரியலோட பயன்பாடுகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான செக்டர்ஸை ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்து என்டிடிஎம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கான நிறைய ஃபண்டிங்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதனால இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரமோட் செய்யப்பட்டு அதுல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ந்துட்டே வர்றதுனால நாங்கள் அதை சொல்லித்தரோம். ரிலேட்டட் டு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் நாங்கள் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் டெக்ஸ்டைல்ஸ்லையும் ஸ்பெஷலைஸ்டாக சொல்லித்தரதுனால டெஃபினட்டாக இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் அவங்க கரியர்ல அட்வான்ஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையவே இருக்கு.
1: ஓகே மேம், இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் புரியுது. டெக்ஸ்டைல்னு சொல்லும்போது நம்ம வெளியே வரக்கூடிய அந்த ஃபேஷன், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ல மட்டும் நம்ம இவ்வளோ நாள் வந்து நேயர்களே வந்து நினைச்சு நானே வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போதான் வந்து டெக்ஸ்டைல்னு சொல்லும்போது நம்ம டிஃபென்ஸ்லையும் சரி மெடிக்கல்லையும் சரி இவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை யூஸ் பண்றோம், அந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாம் சொல்லித்தரோன்னு சொல்லும்போது ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க மேம். இப்போ நம்ம இங்க யூஜி இல்லைன்னா பிஜி அது மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்க மேம்?
0: இப்போ யூஜி ப்ரோக்ராம்ஸ்ல பாத்தீங்கன்னா நாலு விதமான ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றோம். இப்போ பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன்ஸ், அப்புறம் பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், இந்த ரெண்டு ப்ரோக்ராம்க்குமே பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கணும் அவங்களோட டுவெல்த்ல. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இல்லைனா ஒகேஷனல் ஸ்ட்ரீம் வித் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும். அண்ட் அவங்க ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா 50 marks வந்து ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும், 45% ஃபார் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும், அதுக்கப்புறம் 40% வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்கணும். இது தவிர பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல் டிசைன், அப்புறம் பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸுங்கிற ப்ரோக்ராம் இருக்கு. இது வந்து எந்த குரூப் படித்தவங்களும் வந்து இந்த யூஜி ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். எம்பிஏ பொறுத்தவரையில் ஆல் த எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன்ஸ், எல்லா எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யூஜி வந்து எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்கள எடுத்துப்போம். 50 marks ஃபார் ஜென்ரல் கேட்டகரியும், 45% ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஓபிசி, அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரியும், அப்புறம் 40% எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் இருந்தால் போதும்.
1: ஓகே ஓகே மேம், இப்போ நீங்கள் பிஜி பற்றி சொன்னீங்க. ஸோ எந்த டிசிப்ளினால இருந்தாலும் ஓகே, டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கணும்னு இல்லை இல்லையாங்க மேம்?
0: ஆமாங்க.
1: ஓகே ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து மீண்டும் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாத்தங்கி. அவங்க கூட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த காலேஜ்ல முன்னாடி எப்படி சேரணும், எலிஜிபிலிட்டி என்ன, அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ இதுக்காக இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பத்தி சொல்லுங்க மேம்.
2: நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களுக்கு மத்திய அரசு மூலம் அவங்க இண்டக்ட் பண்ண ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் வீவர்ஸ் மற்றும் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸோட குழந்தைகளுக்கு அவங்க டிப்ளமோ இல்லை யூஜி இல்லை பிஜி அந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு அப் டு 2 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபண்ட் மாதிரியான உதவியும் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அந்த ஹேண்ட்லூம் வீவர்ஸ் வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு பெஷான் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த வீவர்ஸ் சர்வீஸ் சென்டரில் போய் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த அப் டு 2 lakhs வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா SC ST போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்புறம் மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் போன்ற பொதுத்துறை ஸ்காலர்ஷிப்ஸும் நாங்கள் மாணவர்களுக்கு வந்து வழங்கிட்டுருக்கோம். திறமையான மாணவர்களாக இருந்தாங்க, 80%க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மட்டும் ஃபீ வெய்வர் இருக்குது, 10% வரைக்கும் ஃபீ வெய்வர் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லூம் செக்டரை வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஹேண்ட்லூம் வீவர்ஸோட வெல்ஃபேர்க்காக நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோஆப்டெக்ஸ் மற்றும் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் மூலம் வீவிங் கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய அளவு ஆதரவு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எங்களது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஃபண்டட் இல்லை ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அதனால ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய வீவர்ஸோட குழந்தைகள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: கண்டிப்பாங்க மேம். இப்போ நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இல்லைன்னா நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னா அப்ளிகேஷன் போடணும்னா என்ன பண்ணணும்?
2: நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா ஆஃப்லைனில் டைரெக்டாக காலேஜுக்கு வரலாம். அங்கே அட்மிஷன் டீம் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. இல்லைனா ஆன்லைனில் எங்களுடைய வெப்சைட்டில் அட்மிஷன் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, அது பார்த்தீங்கன்னா 30th of May வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த துறையில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கூடிய விரைவில் வந்து சீக்கிரமாக அட்மிஷன் போட்டுக்கிட்டாங்கன்னா பெட்டர். ஏன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும், அதுக்குள்ளே வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும்.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்க முடியுமாங்க மேம்?
2: அஃப்கோர்ஸுங்க, நிறையா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இந்த அஸ்ஸாம், நாகாலாண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து நிறையா குழந்தைங்க நம்மக்கிட்ட படிக்கிறாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல், ஃபேஷன், ரீட்டைல் இந்த மாதிரியான துறைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற குழந்தைங்க. இந்த மாதிரியான கோர்ஸு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து ரொம்ப ஆஃபர் பண்ணுறோம். மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இந்த நிச் ஃபீல்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ நார்த்தில் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுடைய அந்த டொமைன் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், டெக்ஸ்டைல் ஓரியன்டாக இருக்கிற நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்போஷர் நிறையா வேணும்னு நினைக்கிறதுனால இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேரணும்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷரும் கிடைக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய இண்டஸ்ட்ரி விசிட்ஸ், வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் எங்கள் கரிக்குலமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிற கரிக்குலம் தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க படிக்கும்போதே பேரலலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம்.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோ இல்லை இது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸோ நீங்கள் முன்னாடி சொன்னது தான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிற மாதிரி ஏதாவது கான்செப்ட்?

0: இருக்காங்க.
1: இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறதுனால எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் காமன்டாக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, சியூஇடின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாம் எழுதி எங்களுடைய காலேஜில் விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா நாங்களே வந்து எஸ்விபி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதையும் வந்து அவங்க எழுதி அவங்க வந்து எங்கள் காலேஜில் சேரலாம்.
0: ஓகே மேம், ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்காங்க மேம்? இப்போ பிஜி யூஜி முடிச்சிருப்பாங்க, ஸோ ஒரு ஒரு கேப் இருக்கும், ஒரு கெரியருக்காக ஒரு கேப் இருக்கும். அப்புறம் பிஜி படிக்கணும் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு ஏஜ் லிமிட் அந்த?
1: இல்லைங்க, ஏஜ் லிமிட்டு எதுவும் கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம். யூஜிக்கு வந்து அவங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் இல்லை டிப்ளமா முடிச்சிருக்கணும். பிஜிக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆஃப் எஜுகேஷன். ஸோ யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறையா விமன், மேரிட் உமன் வந்து ஆஃப்டர் அ கேப் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணி இதனால் டெக்ஸ்டைலில் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அவங்க இப்போ வெரி குட் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகி இல்லை ஆண்டர்பிரினர்ஸ் ஆகி அவங்களுடைய பிஸ்னஸை தொடங்கி ஒரு நல்ல விதத்தில் பயணிச்சிட்ருக்காங்க.
0: ஓகே மேம், ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்கள், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணுறதை பற்றியோ இல்லை கோர்சஸ்க்கான டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி. மேம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேயர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்கிறாரு. கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல இருந்து மனோகர் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியலா என்னென்ன சப்போர்ட் பண்றோம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓபன் பண்ணிருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் பார்க்ல ஒர்க் பண்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி எல்லாம் ட்ரெயின் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க மேம்.
1: நான் முதல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்றோங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றேன். எங்களோட கரிக்குலம்லே பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நிச்சயமாக எங்களோட யூஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்க நிச்சயமாக இன்டர்ன்ஷிப்ஸ் போகணும். அது வந்து டெக்ஸ்டைல் இல்லை அப்பேரல் டொமைனில் இருக்கிற ஃபார்ம்ஸ்க்கு போய் அவங்க ஒரு மாதம் போல் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கான இண்டஸ்ட்ரியை தேடுறதுக்கு இல்லை கம்பெனிஸை வந்து தேடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நாங்கள் தான் உருவாக்கி தருவோம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணுறது வந்து எங்களுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸு ஃபேக்கல்ட்டி டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கிடச்சிரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எங்களுடைய காலேஜில் நிறையா வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸும் ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷரை தரும். இப்போ இந்த வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸுங்கிறது நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய லெவலில் இருக்கிற டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸு இல்லை மேனேஜீரியல் லீடர்ஷிப் ரோல்ஸில் இருக்கிறவங்கள தான் கூப்பிடுவோம். ஸோ அவங்க வந்து கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் என்ன தேவைப்படும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் ஷேரிங் நிச்சயமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும், என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து நம்ம சைடில் படிக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிய வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், நாங்கள் ஆஃபர் பண்ணுற ப்ரோக்ராம்ஸில் அனலிட்டிக்ஸுங்கிறதும் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாஸ்காம் சர்டிஃபிகேஷன் தரக்கூடிய ஒரு அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மோட்டிவேட் பண்ணி பண்ண வைக்கிறோம். இதனாலையும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிச்சயமாக வந்து மேம்படும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கான இந்த என்விரான்மெண்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்

0: மெரிட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க, ஒரு 80% மேலே அவங்க மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நிச்சயம் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு 10% வந்து டியூஷன் ஃபீஸில் வெய்வர் உண்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு 2 lakhs வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் பர் இயர் அதையும் அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்ஸை வந்து நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவோம். ஸோ எங்களை இன்ஸ்டிடியூஷனில் அவங்க வந்தால் மட்டும் போதும், நாங்கள் இந்த ஃபினான்ஷியல் எய்டு இல்லை பேங்க் லோன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் கூட நாங்களே ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவோம்.
1: ஓகே மேம், ஓகே. ஸோ பேங்க் லோனும் நம்மளே வந்து ஹெல்ப் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அவங்களுடைய படிக்கிறதுக்காகவும் அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையும் நீங்களே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறீங்க.
0: ஆமாம், அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக பண்ணித்தரதுக்கு வந்து எங்கக்கிட்ட ஒரு தனி டீம் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: ஓகே மேம், ஓகே. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய சிறப்பம்சங்கள் இதுதான் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க மேம்?
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வருது. இது வந்து நாக் அக்ரிடிட்டேஷன் உள்ள ஒரு இன்ஸ்டியூட். ப்ளஸ் எங்களோட எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐசிடிஇ அப்ரூவல் உண்டு. இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக என்டிடிஎம்ங்கிற ப்ராஜெக்ட் மூலயமா நிறையா மிஷினரிஸ் டெக்ஸ்டைலில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி லேப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இருக்கிற மாதிரியான லேப் ஃபெசிலிட்டிஸு. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் தரும். ஸோ இது வந்து முன்னாடி க்வெஸ்சனையும் வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரியான செட்டப்பை தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் எக்யூப்ட் லைப்ரரி இருக்குது. அப்புறம் இது வந்து நாங்கள் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ரீசர்ச், கன்சல்டன்சி அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் இன்வால்வ் பண்ணுவோம் இந்த ஆக்டிவிட்டீஸில். ஸோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த டொமைன் நாலேஜுங்கிறது 100% கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் எங்களோட இன்ஸ்டிடியூஷன் பார்த்திங்கன்னா நிறைய எம்ஓயூஸ் போட்டிருக்கோம் வித் இண்டஸ்ட்ரீஸ், நேஷ்னல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி. ஸோ நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நிறைய பண்ணியிருக்கோம். ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லையும் ஒரு சில ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் லேப்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்டடி டூர் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணி எல்லா டோர்னமெண்ட்ஸ்க்கும் அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக கூட வி ஹெல்ப் தெம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், எக்ஸ்பர்ட் டாக்ஸு, அப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸ், அப்புறம் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சங்கள்.
1: ஓகே, ஓகே மேம். ஸோ ஏ டு ஜெட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்போர்ட்ஸ் முதல் கொண்டு அவங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் மேம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி. நிறைய விஷயங்களை அவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மேம், இப்போ பொதுவாக பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி, அதாவது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அதுக்கும் நம்ம டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்க மேம்?
2: ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டான ஒரு துறைகள் தான். ஆனால் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் இல்லை மேனுஃபேக்சரிங் சைட் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைபர் இல்லை ஒரு யான், ஒரு ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படி, டையிங் இல்லை ப்ராசஸிங், குவாலிட்டி டெஸ்டிங், மிஷினரி, டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நிறையா கற்றுக் கொடுப்பாங்க. இது வந்து முழுக்க வந்து இன்ஜினியரிங் இல்லை சயின்ஸ் ஓரியன்டட் ஃபீல்டுக்கு தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் சைடை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, இல்லை மர்ச்சன்டைசிங், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின், எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஆப்ரேஷன்ஸ், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை வந்து கோர் சப்ஜெக்ட்ஸாக வச்சு சொல்லிக் கொடுப்போம், மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்டைல் பிராண்ட்ஸ், பையிங் ஹவுசஸ், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், ரீட்டைல் செயின்ஸு, இ காமர்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து அவங்க ஜாப்க்கு போகலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிறது ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்டை வந்து எப்படி வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதே டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ப்ராடக்டை நம்ம எப்படி மார்க்கெட் செய்ய முடியும், பிஸ்னஸாக எப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ரெண்டுக்கும் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாணவர்கள் வந்து எங்களுடைய காலேஜில் இந்த MBA டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், அப்பாரல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், அப்புறம் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸ் உள்ள கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறதுனால அவங்க இந்த கோர்சஸ் படிக்கும்போது அவங்களுக்கு இதுக்கான டொமைன் நாலேஜும் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு ஜென்ரல் MBA படிக்கும்போது அவங்களுக்கு மற்ற காலேஜில் பிஸ்னஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்படுற ஸ்பெஷலைசேஷன் லைக் ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஆப்ரேஷன்ஸு, இதுவும் இந்த கோர்சஸில் வந்து இன்டகிரேட்டடாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு டியூலி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மாணவர்களுக்கு கிரியேட் பண்ணி தரக்கூடிய தனித்துவமான கோர்சஸ்.
1: ஓகே ஓகே மேம். இப்போ நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம்

0: அப்புறமா நம்ம மாணவர்களுக்கு, அதாவது படிச்சு முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாங்க மேம்?
1: இப்போ வந்து யூஜியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறையா மாணவர்கள் வந்து ஃபேஷன் துறையில் வந்து டிசைனர்ஸாகவோ ஸ்டைலிஸ்டாகவோ போகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸை பற்றி, ஃபேப்ரிக்ஸ் ப்ரொடக்ஷன் பற்றி, இல்லை ஃபேஷனோட பேசிக்ஸை பற்றி, கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கை பற்றிலாம் கற்றுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா கார்மெண்ட் கம்பெனிஸ், எக்ஸ்போர்ட் ஹவுசஸ், ஃபேஷன் பிராண்ட்ஸு, இல்லை குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான இடங்களில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதே மாதிரி தான் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸும். இப்போ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸுங்கிறது நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் வேறு நிறைய செக்டர்ஸில் வந்து டெக்ஸ்டைலோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துறை. ஸோ அட்வான்ஸ்டு டெக்ஸ்டைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே உண்டு. ஸோ எம்பிஏலேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், அதே மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸுங்கிறது வந்து பிஸ்னஸை வந்து எப்படி ஒரு அனலிட்டிக்ஸ் பர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம பர்ஸ்பெக்டிவில் பார்த்து அதனால் எப்படி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியும், எப்படி ஒரு டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸை வந்து எடுக்க முடியும், கன்சியூமர் பிஹேவியர் அனலைஸ் பண்ண முடியும், இதனால் பிஸ்னஸை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்க ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன், டொமைன் நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ரீட்டெயில் பிராண்ட்ஸு, இகாமர்ஸ் கம்பெனிஸ், பையிங் ஹவுசஸ், இந்த மாதிரி துறைகளில் இதுக்கான வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஜென்ரல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட ஒட்டுமொத்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸையும் மேனேஜ் செய்யறதுக்கான ஸ்கில் செட்ஸை வந்து இந்த கோர்ஸில் வந்து மாணவர்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், மர்ச்சன்டைசிங், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தேவை. ஸோ அந்த குவாலிட்டிஸை வந்து அவங்களுக்கு வளர்க்கறதுக்கு இந்த கோர்சஸ் வந்து நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அப்பேரல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஃபேஷன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் ஆன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங், அப்பேரல் சோர்சிங், ரீட்டெயில் பையிங், ஃபேஷன் மர்ச்சன்டைசிங், இந்த மாதிரியான ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. ஸோ இதனாலேயும் அவங்க கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், எம்என்சிஸ், பையிங் ஹவுசஸ், ஃபேஷன் ரீட்டெயில் செயின்ஸ், இந்த மாதிரியான செக்டர்ஸில் வந்து அவங்களுக்கு கரியர் க்ரோத் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட்டுன்னு எம்பிஏல ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இருக்குது எங்ககிட்ட. ஸோ அது வந்து ரீட்டெயில் ஆப்ரேஷன்ஸ், கஸ்டமர் பிஹேவியர், விஷுவல் மர்ச்சன்டைசிங், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஸோ ரீட்டெயிலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஓரியன்டட் ரீட்டெயிலிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ், இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் மாதிரி, லைஃப் ஸ்டைல், ஷாப்பர் ஸ்டாப், டெக்கத்லான், இந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து அவங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்.
0: ஓகே மேம், ரொம்ப டீட்டெயில்டாக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஸோ தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி. அவங்க கூட நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். மேம், இப்போ தற்போதைய சூழ்நிலை, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஒரு சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம எஜுகேட் பண்றோம் மேம்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் அ க்ரோயிங் சன்ரைஸ் செக்டர். ஸோ ஆனால் அதோட ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் பொல்யூஷன், நிறைய பொல்யூஷன் க்ரியேட் ஆகுது. ப்ளஸ் அதோட என்வைரான்மெண்டல் இம்பேக்டும் வந்து அதிகமாகவே இருக்கும்.

0: அதனால பார்த்தீங்கன்னா நிறையா தண்ணீர் வந்து யூஸ் பண்ணுறது நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். டையிங் ஃபேப்ரிக் வேஸ்ட் இருக்கும், பிளாஸ்டிக் பேஸ்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், கார்பன் எமிஷன், இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்பவே தேவை அண்ட் ரொம்பவே முக்கியமானது. இதுக்காக வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய அளவில் இயு நேஷன்ஸ், யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நேஷன்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஆர்கானிக் காட்டன், ரீசைக்கிள் பாலியஸ்டர், பேம்பு ஃபைபர்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி டைஸ், இந்த மாதிரியான நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இப்போது ரொம்பவே வந்து பிரபலமாயிட்ருக்கு. டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எக்கானமி மாடல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. சர்க்குலர் எக்கானமிங்கிறது வந்து எப்படி ஒரு பழைய கார்மெண்ட்டை வந்து இல்லை டெக்ஸ்டைல் வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து புதுசாக நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் சர்க்குலர் எக்கானமி மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை வந்து குறைச்சி என்விரான்மெண்டல் இம்பாக்டையும் குறைக்க வந்து இது ரொம்பவே உதவும். அதே மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறது, சோலார் பவர்டு டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் கொண்டு வருது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங், இந்த மாதிரியான முயற்சிகளும் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமாக எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கு இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இது ரொம்பவே வந்து இப்போது இதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளுடைய இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதில் சஸ்டைனபிள் மேனுஃபேக்சரிங், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸிங், இந்த மாதிரியான துறைகளிலும் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கேபிட்டல் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கன்சியூமர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ கன்சியூமர்ஸும் வந்து சஸ்டைனபிள் ஃபேஷன் இல்லைனா ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு இப்போ இருக்கிற டெக்ஸ்டைல் எஜுகேஷனில் மாணவர்களுக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி பற்றி நிறைய ரிலேட்டடாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே மாதிரி ஃப்யூச்சர் ரெடி இன்னோவேஷன், இதை பற்றியும் வந்து நாங்கள் கரிக்குலம்லே வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த துறைகளில் வந்து மாணவர்கள் படிக்கும்போது இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. மாணவர்கள் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களே வந்து சஸ்டைனபிலிட்டி இண்டஸ்ட்ரி லீடர்ஸாகவும் மாறுறாங்க, பிராண்ட் அம்பாசிடர்ஸாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது.
1: ஓகே மேம், ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த கல்லூரியில் நம்ம சேர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஸோ யூஜிபிஜியினுடைய எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கலாம், ஸோ எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நம்ம சொல்லித்தரோம், இதில் கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் எய்டு பற்றி சொன்னீங்க, ஸ்காலர்ஷிப் பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்தீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேம்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசணும். சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்ல நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. முதல் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக மனோ கே.எஸ். சித்ரா பாடியது.

juga, we.

பட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசையில் தொடரும் பாடல் மீரா திரைப்படத்திற்காக

நேரம் 6:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை தொடரும் பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக நாகூர் எம் ஹனீஃபா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேரம் 6:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.

6:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல அடுத்ததா எந்தெந்த நிகழ்ச்சிகள் முக்கியமா வரப்போகுது அப்படிங்கறத தான் அடுத்ததா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 7:25 இன்றைக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டிப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:05 இதமிருதம், 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 10:00 மெலடி மெட்டுக்கள். நாளைக்கு சனிக்கிழமை 16 மே மாதம் காலை 6:00 காலை தின்றல்ல கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தின்றல் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு.

அதாவது சான்றோர் சிந்தனையில கருத்து விளக்கம் வழங்குறாரு முனைவர் ஆ. ஷர்மிளா பானு அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து 9:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி நேயர்களுக்காக காத்துட்டு இருக்கு. பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சி. தொடர்ந்து 1:00 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல PM ஸ்வநிதி திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருக்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழலாம். மாலை 5:00 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி. சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நேரலையில நேர்களாகிய நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் பெறலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம் தேன் வாழை சாகுபடி குறித்து சத்தியமங்கலம் கே. சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டு ரசிக்கலாம். 8:05 இதம் ரிதம். 9:15 மயிலிறகு திரை விமர்சனம். 1977 ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்துல MG ராமச்சந்திரன் லதா நடிப்புல வெளிவந்த மீனவ நண்பன் திரைப்பட விமர்சனம் கேட்டு ரசிக்கலாம். 10:00 மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பமா வளம் வர காத்துட்டு இருக்கு. இன்றைய நமது நிகழ்ச்சி மற்றும் நாளைய முக்கியமான நமது நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

0: திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயரதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத் திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராயிச்சு இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி இந்த யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாசு அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முத மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம். 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
0: தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் இதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய

0: மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார்.

0: மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமசிங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில் துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் அலைகள் திரைப்படத்திற்காக மிஸ் விஸ்வநாதன் இசையில் பி ஜெயச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். அடுத்ததா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமா 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் கேட்டீங்க வெதர் ரிப்போர்ட்.

மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கட்டுச்சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து போகலாம்.

கேட்ட பாடல் ஆறு புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சந்திரபோஸ் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். அடுத்ததா நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில இப்ப டிராபிக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருச்சி ரோட்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் தொடங்கி சிங்காநல்லூர் வரைக்கும் ஹெவி டிராஃபிக் இருக்கு. ஒண்டிப்புதூர் தொடங்கி நீலாம்பூர் வரைக்குமே டிராஃபிக் இருக்கு. ஸோ இப்போ மழை அப்படிங்கிறதுனால தூரலாக இருந்தாலுமே ஸ்லோ மூவிங்கில் தான் நிறைய இடங்களில் டிராஃபிக் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஸோ வண்டியை ஓட்டுறவங்களும் சேஃபாக ஓட்டுங்க. சத்தி ரோட்டில் கணபதி தொடங்கி சரவணம்பட்டி காலப்பட்டி பிரிவு வரைக்குமே டிராஃபிக் இருக்குது. அவினாசி ரோட்டில் லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீலமேடு ஹோப்ஸ் வரைக்கும் எப்பவும் போல் டிராஃபிக் இருக்குது. ராஜா ஸ்ட்ரீட், ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், டவுன் ஹால், ரயில்வே ஸ்டேஷன், ஆத்துப்பாலம், கரும்பு கடை இந்த பகுதிகளிலையும், போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோடு, வெள்ளலூர் டு சிங்கானல்லூர் ரோடு, இடையறுப்பாளையம் டு குரும்பப்பாளையம் ரோடு, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் 100 feet ரோட், கிராஸ்கெட் ரோட், பூ மார்க்கெட், வடக்கோவை, சிவானந்தா காலனி, சாய்பாபா காலனி, மேட்டுப்பாளையம், புது பஸ் ஸ்டாண்ட் இந்த பகுதிகளிலும் டிராஃபிக் இருக்கு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க.

பொன்மாலை பொழுதுல கேட்ட பாடல் கவிக்குயில் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்ச அருணாச்சலம். பொன்மாலை பொழுது தரும் அடுத்த பாடல் ஆடுபுலி ஆட்டம் திரைப்படத்திற்காக விஜயபாஸ்கர் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: பாடல் பொன் மாலை பொழுது. நிஜங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியது. இசை எம்பி ஸ்ரீனிவாஸ், பாடலாசிரியர் வாலி. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொது தேர்வில் வெற்றி பெற்ற உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
4: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
3: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
5: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
3: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpistm.ac.in.

கேட்ட பாடல் புதுவெல்லம் திரைப்படத்திலிருந்து எம் பி ஸ்ரீனிவாஸ் இசையில் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: நடராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறும்.

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே இப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அது அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பைய வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு மொஹமத் பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில்

0: பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிரா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் ஜூலை 23rd தொடங்கி ஆகஸ்ட் 2nd வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை தவறாதீர்கள்.
0: ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது அரசின்

0: ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய வென்றால் செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 7:25:30.

ஏறும் ஓறும் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விபரம் ஒரு குவிண்டலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்ச விலை 14,712 ரூபாய், குறைந்தபட்ச விலை 11,946 ரூபாய். தனிக்கிழங்கு 13,589, 11,389. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவிரலி 14,896, 11,095. தனிக்கிழங்கு 13,409, 10,369. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனிவிரலி 14,342, 12,490. தனிக்கிழங்கு 13,399, 12,177. தனிவிரலி கோபி செட்டிப்பாளையம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 14,399, 12,244. தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,388 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலை 12,402 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ்

0: தொடர்ந்து தவணைத் தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான சிறப்பு முகாம்கள் கடந்த 9ஆம் தேதி தொடங்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண், அதாவது சர்வே நம்பர் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள் இங்கெல்லாம் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த நில விபர பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டிற்கு 6000 ரூபாய் பிஎம் கிசான் உதவித்தொகை கிடைக்கும். மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள் கிடைக்கும். மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள் கிடைக்கும். பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இதுபோன்ற சலுகைகளை பெற விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடைக்காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி, பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காடமறை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1653 ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-27ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய சமையல் எண்ணெய் வித்து இயக்ககத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்பு சங்கிலி தொகுப்பு, அதாவது வேல்யூ செயின் கிளஸ்டர் மற்றும் வட்டார செயல் விளக்கத்திடல் அமைக்க 99.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே பிரதான நோக்கமாகும். இம்மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்டச்சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோடெர்மா வீரிடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவை மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: கோயம்புத்தூர் FM 103 இல் இணை தொடர்வது ஏறும் ஊரும்.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. ஐயா வணக்கம். நேத்திக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டு மாட்டு கன்றுகளை எப்படி பராமரிக்கிறது, அதற்கான தீவனங்கள் என்னென்ன கொடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. சினை மாடுகள் பராமரிப்பு முறையை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம். கைப்பழக்கமா வச்சிருக்கிறீங்க, பிள்ளை குட்டி தாங்களே மேய்ச்சு கண்ணம் மாட்டை நீ வச்சிருப்பாங்க, அதுக்கு மலி நீ விட்டு விட்டுருவோம்.

0: கண்ணு போடுறதுக்கு அப்படியே கொண்டாந்தோம்னா கண்ணு போடுறதுக்கு ஒரு 2 மாசம் 1 மாசத்துக்கு மிஞ்சி என்ன பண்ணுவோம்னா மேல தண்ணி ஊத்தி மத்தியானதுக்கு வெயில் நேரம் தண்ணி ஊத்தி ஊத்தி அப்படியே ரேசா தண்ணி ஊத்தி மடி நீக்கிடணும்னா அது ஒன்றும் பண்ணாது உதைக்காது. இல்லைன்னா அது மாதிரி கட்டாயம் உதவி தலையிறீங்க அது செய்யுங்க. அது நம்ம முதல்ல 1 மாசத்துக்கு மிஞ்சி நம்ம நீ கொடுக்கணும். நீ பழகிக்கணும் போட்டாலும் நான் காலை நீங்கள் நீ பழகி போட்டாலும் பழகி அதுதான் காரணம். வேறையில ஒன்றும் கிடையாது. காரணமே
1: சீம மாடுகளை பொறுத்த வரைக்கும் காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் அப்படி கறக்குதுங்க ஐயா. நாட்டு மாடுகள் எந்த அளவுக்கு பால் வருங்க ஐயா நேரம்?
0: நாட்டு மாடு ஒரு நேரத்துக்கு 1.5 லிட்டர் இருந்தால் நல்ல மாடு 3 லிட்டர் வரை கொண்டு வரலாம். அவ்வளோதான். 3 லிட்டருக்கு மேலே வரதுனால சும்மா சொல்றவங்க அதெல்லாம் ஒரு இல்லை. 2ஆம் நேரத்து 3ஆம் நேரத்துனா 3 லிட்டர் கொண்டு வரலாம். தலையத்தில் 1 லிட்டர் இருந்தால் 1.5 லிட்டர் கொண்டு வரலாம். 1.5 லிட்டர் பால் உரியா இருக்கு. அதுலேருந்து ஏதாவது ஒரு மாடு 3 லிட்டர் ஆச்சுன்னா 3 லிட்டர் கொண்டு வரலாம் ஒரு நேரத்துக்கு. அவ்வளோதானுங்க. என்ன தவிட்டு வச்சாலும் அது மட்டும் மீறி வர சொல்றதானுங்க கொஞ்சம் வராது வராதுங்க. நேற்று கூட நான் தெக்க தேனிக்கு நான் கொடுத்த மாதிரி தான் எனக்கு காராம பூசுக்கு போனேன். அவர் நேரம் 5 லிட்டர் வருங்காரு. அப்புறம் கேட்டால் 2 நேரம் சேர்ந்து 5 லிட்டர் வரும். முதல்ல 5 லிட்டர் குப்பிச்சிருந்தேன் அப்புறம் 2 நேரம் சேர்ந்து ஒரு நாளைக்கு தான் நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரிங்க அது நேரம் 3 லிட்டர் பால் கொண்டாடலாம். நல்லா நம்ம தவிட்டு தண்ணி வச்சு நல்லா 3ஆம் நேரத்து மாடு அவ்வளோ வரும். சிந்து மாடு வரும்னா 5 லிட்டர் 10 லிட்டர் கூட இப்போ நேற்று கூட ஒரு பாட்டி சொன்னேன் நேரம் 11 லிட்டர் பேசுகிறோம்னா அது மாதிரி அது எல்லா மாடும் வராதுங்க. சிந்து மாடுமே எல்லா மாடும் வராதுங்க. எதாலும் ஒரு மாடு தான் வரும்.
1: ஜெர்சி மாடு கலப்பின மாடுகள் எல்லாமே எங்கேயா காய்ச்சல் சீக்கிரம் வந்துடுது. அப்புறம் நல்ல பால் வர்க்கமாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு மடி நோய் வருது. நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தீங்குகளை கொஞ்சம் கம்மி தானுங்களா?
0: நாட்டு மாடு என்ன காரணம்னா ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க. நாட்டு மாடு வெயிலுக்கு தாங்க, சீம மாடு வெயிலுக்கு தாங்காதுங்க. சீம மாடு என்னங்கன்னா இந்த போண்டா கோழி என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் சீம மாடுங்க. நாட்டு மாடு வெயிலுக்கு தாங்குங்க கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. நாட்டு மாட்டில் இந்த சிந்து மாடுல அதெல்லாம் தாங்காதுங்க. நாட்டு மாடு ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து சின்ன மாதிரி வைத்தியம் பண்ணா கூட ஓரளவுக்கு நல்ல வழி பண்ணலாம் நாட்டு மாடு பொறுத்த அளவில். அப்புறம் அதுங்களா உங்களுக்கு அது பால் அத்தனை பாட்டு நல்லதானுங்க அது அந்த இது வருதுங்க. இது வந்து பால் கம்மியா இருக்குதுங்க, சத்து கொஞ்சம் வலு இருக்கு நாட்டு மாடு வலு. இப்ப நாட்டு மாடு வேலையில் போனா காலையில் போனா பொழுது வரைக்கும் உழவு ஓட்டல சிந்து மாடு பண்ண முடியாதுங்களா? கலப்பிகளுக்கு உங்களுக்கு இருக்காதுங்களா? அது மாதிரி அது ஒரு இயற்கையான
1: ஐயா. நாட்டு மாடுல காலையில போட்டுனா சாயந்தரம் வரைக்கும் உழவு ஓட்டுன்னு சொன்னீங்க. ஒரு சில விவசாயிகள் பசுமாட்டையும் கூட உழவுக்கு பயன்படுத்துறாங்க. சென்னையாகி எவ்வளவு மாதங்கள் நம்ம உழவு ஓட்டலாங்க ஐயா?
0: அந்த காலத்துல நம்மள ஏத்தோடுற காலத்துல நல்லா தம்பியாட்டு வயசுல ஏத்தோடுற காலத்துல என்ன செய்யும்னா காத்தால் பிடிச்சி 11 மணி வரைக்கும் தண்ணி ஓட்டுவாங்க. கொண்டாந்து அவத்தோட்டு கட்டினாங்கன்னு கண்டு போடும். நாட்டு மாட்டுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க. 11 மணி வரைக்கும் ஏத்த ஓட்டுவாங்க. 11 மணிக்கு தான் தண்ணி மூஞ்சி தண்ணி மூஞ்சி அவத்தோட்டு கொண்டு கட்டினா சென்னமாடு கண்ணு போட்டுரும். சாயங்காலம் கண்டு போட்ட மாதிரி இருக்குது நம்மளுதே. இன்னைக்கு அந்த சத்து இல்லைங்க, இன்னைக்கு அந்த மாடு மாறும் இல்லைங்க, பாடுபடுற காலம் இல்லை. அன்னைக்கு இந்த காலத்தில் அது வந்து நாட்டு மாடு அந்த அளவுக்கு சத்து இருக்குதுங்க. இப்படி உடனே பண்ணலாம். மற்றதெல்லாம் அந்த இல்லை இல்லைங்க. இல்லை கால மாட்டை விட நாட்டு மாடு வேலையில் அருமையாக.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.
0: தண்ணி மூஞ்சி அவத்தோட்டு வந்து கேட்டால் சனமாறு கண்ணு போட்டுரும். சாயங்காலம் கண்டு போட்ட மாதிரி இருக்குது நம்மளுதே. இன்னைக்கு அந்த சத்து இல்லைங்க, இன்னைக்கு அந்த மாதிரி மாறும் இல்லைங்க, பாடுபடுற காலம் இல்லை. அன்னைக்கு இந்த காலத்தில் அது வந்து நாட்டு மாடு அந்த அளவுக்கு சத்து இருக்குதுங்க. இப்படி உடனே பண்ணலாம். மற்றதெல்லாம் அந்த இல்லை இல்லைங்க. இல்லை கால மாட்டை விட நாட்டு மாடு வேலையில் அருமையாக போகும். நாட்டு மாடு இன்னைக்கு பாருங்க, வடநாட்டில் நாட்டு மாடு ஓடுறாங்கன்னா எடப்பாடி பக்கத்தில் நாட்டு மாடு வந்து இன்னைக்கு 2 வண்டியில் பழக்கி ஓடினாலும் வேலைக்கு ஓடணும் காலையை விட நல்லா ஓட்டி பழக்கலாம். நாட்டு மாட்டுக்கு சத்து இருக்குது. நம்ம அதை பயன்படுத்தணும். அந்த மாதிரி பாங்கணும்னு பயன்படுத்தணும்.
1: நாட்டு கடையில் பொறுத்த வரைக்குங்கய்யா எத்தனை வருஷத்தில் பலனுக்கு வருங்க? நம்ம ஊசி போடணுமா இல்லை காளைகள் மூலமாக இனச்சேர்க்கை பண்ணணுமா? என்னென்ன அறிகுறிகள் நம்மளுக்கு தென்படும் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா.
0: தலையத்து கிடையாது என்ன வரும்னா முதல் கழும்படிக்கு குழாய் மாதிரி செங்குழாயும் அடிக்கும். 2.5 வருதுக்கு மேலே தான் அடிக்குமுங்க எல்லாமே. அதுக்கு முந்தி அடிக்காது. 2.5 வருதுக்கு மேலே அடிக்கும் கருங்குழாயும் அடிக்கும். ஒன்று வந்து காலை தெரிஞ்ச உடனே மாட்டு மேலே ஏறுமுங்க, ஆள் மேலே கூட ஏறும். செங்குழாயை முதல் அடிக்குமுங்க. செங்குழாயை அடித்த உடனே அது காலை சேர்த்துலாமுங்க, இல்லைன்னா ஊசி போடலாம். காலை கொட்டோம்னா ஒரே மட்டும் சென்னை இருக்குது, ஊசி போட்டாலும் சென்னை இருக்குதுங்க. அது இயற்கையாக வந்து கெருப்ப பயில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணாதுங்க. வீட்டில் வந்து ஒன்று ஈட்டாக இருக்கிறது வந்து 2வது ஊருக்காக காலைக்கு வரும். அப்படிதான் காரணம் இல்லைங்களா? அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒன்று அந்த குளிர்ச்சியில் வந்து அப்படியே நின்றுக்கு தப்பு இல்லைங்க.
1: ஐயா இப்போ கடையர் கிணறுக்கு நம்ம ஊசியோ இல்லை காலைக்கோ விடுறோம். விவசாயிகள் நம்ம என்ன பண்ணுறோம்ங்க ஐயா? காலை சேர்த்தனோடனையுமே தண்ணியில் குளிச்சு விடணும், அப்புறம் மேலே தூக்கி கட்டி வைக்கணும், படுக்கரை கூடக்கூடாது, வெயில் இல்லை விடக்கூடாது, நிழல் ஏதும் கட்டி வைக்கணும்னால சொல்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுங்க? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க?
0: ஆனால் நாட்டு மாட்டை பொறுத்தளவு சொல்கிறீங்க, சிந்து மாடு வேணால் அதை பண்ணலாம். நாட்டு மாட்டை பொறுத்தளவு வெயிலையும் விடலாம், எங்கே வேணால் காலை சேர்த்து காட்டுக்காக முடிக்கலாம். நம்ம காட்டுக்குள்ளேயே என்ன பண்ணோம்னா குரங்காட்டுக்காக காலை மாடு எல்லாம் ஒட்டுக்கு இப்போ சங்கடாம்பாளையம் பழைய கூடத்தில் வந்து காட்டுக்குள்ளே காலை மாடு எல்லாம் ஒட்டுக்கு தான் நிற்குது. அது காலை முதிக்கிதுங்க. காலை முடிச்சோடனே அது ஒன்றும் கட்டு போடுறதுல ஒன்றும் மட்டும் அது மாதிரி நிற்கும். அதை தானே சென்னு அதெல்லாம் தவறு கிடையாதுங்க. நம்ம வெயில் விடுறது அதெல்லாம் கிடையாது. கண்ணு போடுற பக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா வெயிலில் ஒரு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 9 மாதம் சென்னை ஆகிற போது வெயில் நம்ம வெயிலில் விடாத கட்டிக்கணும். குரங்காட்டுக்காக மேட்சா ஒன்றும் பண்ணாது. அது மரத்தில் வச்சு தண்ணிக்கு நெவல் காட்டுக்கு சுற்று கட்டுத்துறை கட்டிக்கிற மாதிரி 9 மாதம் சென்னை 8 மாதம் சென்னைக்கு மேலே நெவல் கட்டணுங்க. காலை சேர்த்துற போது அதெல்லாம் தண்ணி ஊற்றணும் ஒன்றும் இல்லைங்க.

0: காலை சேர்த்து உடனே மேலே தண்ணி ஊற்றிவிட்டா போதும், மற்றதெல்லாம் அந்நாடு தண்ணி ஊற்றணும் பிடிக்கணும்ல கிடையாது. உண்மையாக அதில் நான் சொல்லுவாங்க அந்த அனுபவம் நான் பார்த்தேங்க, ஒன்றும் அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாமே அது இயற்கையாக வந்துடுதுங்க.
1: ஐயா நிறைய குரங்காடு இருக்குதுங்க ஐயா, மழை காலத்தில் நல்ல பச்சையாக பில்லு முளைக்குதுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கிறவங்களும் விடுறாங்க, நம்மளும் விடுறோம். வைக்கும்போது ஏதாச்சும் வாய்ச்சப்பை அந்த மாதிரிகளை வருங்களா? நீங்கள் கால்நடை துறை அணுகி அதுக்கு தகுந்த சிகிச்சை அளிச்சுக்கிறீங்களா?
0: என்ன காரணம்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது இயற்கையாக வந்து ஈரக் காலத்தில் வந்து இயற்கையாக வாரதானுங்க. என்ன வந்து ஒட்டு ஓட்டுங்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க, இயற்கையாக வாரது என்ன பண்ணணும்னா அந்த அந்த காலத்தில் இந்த காற்று வாக்கில் வாரதுங்க, இந்த வாய்ச்சப்பை கால் கட்டு வாரதும் இயற்கையாக வாரதானுங்க, அது எதுக்கு வருது என்ன கிடையாதுங்க, வந்து ஒன்று பண்ணுது அதெல்லாம் கிடையாதுங்க, அதுக்கு வந்து குரங்காட்டில் மேற மட்டும் வர்றதில்லை, இயற்கையாக வந்து அது வாரதுங்க, அது வந்து ஊசி போட நல்லா போயிடுது, உனக்கு மாத்திரையும் நல்லா போயிடுதுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ 10 மாடு ஒட்டு கட்டி இருக்கு, 10 மாடுக்கு வந்து கட்டியிருந்தா 2 மாடுக்கு வரும், 8 மாடுக்கு வராது. 10 மாடு ஒட்டு கட்டியிருக்கு, நானே பார்த்தாச்சுங்க, ஒரு வருஷம் தேர்லிங்க 105 மாடு கொண்டு போனேன், 105 மாடு தேருக்கு போயிங்க கணவன் தேரில் வாட்ஸ்அப் வந்துட்டு.

0: அந்த சிகிச்சை அளிச்சுக்கிறீங்களா?
1: என்ன காரணம்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அது இயற்கையா வந்து ஈர காலத்துல வந்து இயற்கையா வாருதானுங்க. இன்னொரு ஒட்டு வாட்டு ஓட்டிங்கிறங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இயற்கையா வாரது என்ன பண்ணணும்னா, அந்த அந்த காலத்துல இந்த காத்து வாக்குல வாருதுங்க, இந்த வாட்ஸ்அப்ப கால் கட்டு வாரதும் இயற்கையா வாருதானுங்க. அது எதுக்கு வருது என்ன கிடையாதுங்க, வந்து ஒண்ணு பண்ணுது அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு வந்து குரங்காட்டுல மேற மட்டும் வர்றதில்ல, இயற்கையா வந்து அது வாருதுங்க. அது வந்து ஊசி போட நல்லா போயிருது, உனக்கு மாத்திரையும் நல்லா போயிருதுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்ப 10 மாடு ஒட்டு கட்டியிருக்கு, 10 மாடுக்கு வந்து கட்டியிருந்தா 2 மாடுக்கு வரும், 8 மாடுக்கு வராது. 10 மாடு ஒட்டு கட்டியிருக்கு, நானே பார்த்தாச்சுங்க. ஒரு வருஷம் தேர்லிங்க 105 மாடு கொண்டு போனேன், 105 மாடு தேருக்கு போயிங்க, கணவன் தேர்ல வாட்ஸ்அப் வந்துட்டு தேர்க்குள்ள வந்து என்ன பண்ண முடியுங்க, ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் இதே மாதிரி வெய்ய காலத்தில் பார்த்ததுங்க, பார்த்து 40 மாட்டுக்கு எல்லாம் வந்துடுச்சு. நான் முடிஞ்சு எல்லாம் மாறியே தப்பு நம்ம மாடு ஒன்றும் பண்ணலைங்க, எல்லாம் தப்பு சிக்கிறது எல்லாம் பண்ணிச்சு, எல்லாம் கொண்டு வந்து விற்றுனுங்க. மற்ற மாட்டுக்கெல்லாம் வரல, இப்போ 40 மாட்டுக்கு வந்து ஒன்றா கூட வெயில் நேரில் கட்ட வரேன். அப்புறம் பார்த்தா 2 நாளைக்கு நல்லா போய் வாங்கிட்டு போயிடுவாங்க, ஒன்று ஒன்று வந்தால் அது அப்படியே சீராச்சிக்கிட்டு இருந்துங்க. அது மாதிரி அது இயற்கையாக வர்றதுங்க வந்து அது வந்து மாறியா தான் ஒன்று கருவிங்க. அது ஆண்டவனா எப்படி பார்க்கறது அது அப்படி தான் ஆகுதுங்க. நம்ம கையில் அது ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் ஊசி போட்டு நல்லா இருந்தால் அதை போதும் கிடையாது. மாறியா தான் பார்த்து என்ன பண்ணுது அதுதாங்க,
0: எல்லாமே நம்பிக்கைங்க,
1: நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை அதுதாங்க.
2: தொடர்ந்து முத்தூர் கே சிதம்பரசாமி அவர்களின் மனைவி செல்லா தாளவர்கள் தன் குடும்பத்தை பற்றியும் தான் வளர்க்கும் ஆடு மாடுகள் பற்றியும் என்னென்ன சொல்ல போகிறார் கேட்போமா? வணக்கங்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
3: வணக்கம், நாங்கள் வெள்ளவாயில் அடி கனவு வளையுங்க, எங்கள் ஊர். நான் பிள்ளை ஒன்று பையன் ஒன்று, பையன் வெள்ளவாயில் தறி போட்டுக்கிறேன் தம்பி. நானும் எப்படி இங்கே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா, இப்போ அப்பா செத்து 1 வருஷம் ஆச்சு, மாசி மாதம் போன வருஷம் மாசியில் செத்து போயிட்டாங்க, அம்மா செத்து 4 வருஷம் ஆச்சுங்க. அம்மா செத்ததையும் அப்பா இங்கேயே வந்துட்டாங்க.
0: ரொம்ப ஒரு மன உருக்கமா சொல்றீங்கம்மா, தாயை வந்து நல்லா கவனிச்சிட்டீங்க, அது வந்து உங்களுக்கு மன நெகிழ்வா இருக்குது.
3: ஒரு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 1 கூட்டி விடுனாங்க, அது வரையில மாடெல்லாம் அவரே பாத்துக்குவாங்க. இப்ப எல்லாம் போய் 1 கூட விட மாட்டாங்க, வேப்பமரம் நெவில் சேர் போட்டு பொழுதுக்கு வந்துருப்பாங்க, 3 நேரம் சாப்பிடுவாங்க, காப்பி டீ குடிச்சிட்டு அவி பாட்டுக்கு 5 மணி ஆனால் தண்ணியாக வச்சிருவேன், வந்து தண்ணி குளிச்சுக்கிட்டு 6 மணிக்கு படுத்துக்குவாங்க. படுத்துருந்துட்டு காத்தால 6 மணிக்கு என்னாங்க, இன்னைக்கு ஏன எந்திரிக்க முடியல, ஒன்று கொண்டு விடுங்கோ அப்படின்னாங்க. நாங்களெல்லாம் வெளியே தான் படுத்திருந்தோம், 2 பேர், நாங்கள் 3 பேருந்து இருந்தவங்க. அப்புறம் நான் ஒட்டி தூக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் அடப்பு இருந்து ஏஞ்சிய பண்ணி அப்பத்தே 2-3 மாதம் ஆகிருந்து, வெயிட் தூக்க வேணான்ட்டாங்க. அப்புறம் நான் ஐயனை பிடிக்க முடியாது வாங்கன்னு 2 பேர் ஆளுக்கு ஒரு ஏற்பட்டே வருங்க, இவத்திருந்து அவத்தை கொண்டு பிடிச்சி போனோம். சும்மா இவத்துக்காதே கொஞ்சம் தூரத்துலேயே போய் அப்படியே கீழே கொண்டுக்கிட்டாங்க. நான் டீ 1 கிளாஸ் வச்சு கொண்டாந்து கொடுத்த காத்தால, அப்படியே வாயில் ஊத்துறமுன்னு இல்லை நானே குடிச்சுக்கோங்க கூடுன்னு கையில் கிளாஸ் வாங்கினாங்க. வாங்கி குடிச்சிட்டு கடைசியாக அந்த கிளாஸ் வைக்க முடியல, தொப்புன்னு விட்டாங்க. 10 நிமிஷத்தில் அவ்வளோதான் உயிர் போயிடுச்சு. நாங்கள் டாக்டர் கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் பண்ண முடியல. பையன் கொஞ்சம் சிறுசாக இருப்பானுங்க, வயசு கம்மி, 10-12 வருஷம் இருக்குது. பிள்ளையும் அந்த பையனையும் உள்ளே வீட்டுக்குள்ளே ஓட்டு பூட்டிட்டு 8:30-9 மணிக்கு மாடு பிடிப்போம். எல்லாம் கட்டி சாப்பாடு 10 புடி ஓட்டு கிளறி எல்லாம் கொண்டுக்கிட்டு ஆளுக்கு 4 மாடு உடச்சி கொடுப்பாங்க, புறவுக்கு 2 மாடு, மின்னுக்கு 2 மாடு, எல்லாம் ஆள் கொண்டுக்கிட்டு போவாங்க, எனக்கு 4 உடச்சி கொடுப்பாங்க. நானும் அடிச்சென்றில் மின்னுக்கு 4-5 பேர் 10 பேர் தொட்டு, புறவுக்கு 10 பேர் தொட்டு, நான் 4 மாடு பிடிச்சிட்டு போகணும். கொண்டு எல்லாம் கொஞ்சம் சளிச்சு போயிருங்க, அது வரையிலும் கொண்டு கொடுத்துட்டு தன்னவரத்துக்கு பக்கத்தில் கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் கூட எங்களை வீட்டில் விட்டு அப்புறம் போவாங்க. நாங்கள் அத்தனை கஷ்டப்பட்டவங்க.
0: அதனால தானே ஐயா உங்களை அடிக்கடி தானு தானுன்னு பாசமாக சொல்கிறாரு. நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அம்சமாக பார்த்துட்டாருங்களா?
3: அதெல்லாம் நல்லா பார்த்தாங்க, அதெல்லாம் அவியலும் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். அவியல் விட்டுட்டு நானும் இங்கேயும் போய் 4 நாள் 2 நாளைக்கு இருக்க மாட்டேன், அவியலும் இடம் விட்டுட்டு போய் இருக்க மாட்டாங்க. பிள்ளைய வசதியெல்லாம் கட்டி கொடுத்துட்டா, கட்டி கொடுத்துமே பிள்ளை வீட்டில் போய் 4 நாளைக்கு 2 நாளைக்கு இருக்க மாட்டேன், அவியலும் இருக்க மாட்டாங்க. போனாலும் உடனே பார்த்துட்டு உடனே வந்துடுவோம், பசங்க உள்ளே கொழாந்து விட்டுட்டு போயிடும்.
0: அம்மா இப்போ ஐயா வந்துங்க நாட்டு மாடுகள் வளர்க்கறது, அதுக்கு தீவனம் கொடுக்கறது, என்னென்ன பராமரிப்பு நிறைய சொன்னாருங்க. இப்போ நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள் வருதுங்கம்மா, வாய்ச்சப்பை வருது, மடி நோய் வருது, இதுல நிறைய மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கறாங்க மாடுகளுக்கு. உங்களுடைய கைப்பக்குவத்துல நீங்க கை வைத்தியம் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: நாங்க அந்த மீன் கொண்டுகிட்டு வந்துங்க, நிறைய ஒரு சாக் கொண்டுகிட்டு வந்து 15 குடம் தண்ணி ஊத்தி அதெல்லாம் கரைச்சுட்டு அதை 1 மாட்டுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம், நாக்கு பிடிச்சி பிடிச்சி ஊற்றுவோம், 70 மாட்டுக்கு ஊற்றுவோம். ஊற்றி எல்லாம் வெயில் கட்டுனா அந்த காலில் புழுவெல்லாம் கொஞ்சம் பிடிக்காதுங்க, புண்ணானா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் சூடு பிடிச்சதுன்னா அந்த புழு இருந்தாலும் உழுந்துரு, எல்லாம் வெயிலே கட்டி போட்டுருவோம், பொழுதுக்கு வெயிலே போட்டுருவோம். அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் தீனி போட்டு கொஞ்சம் தவிடு இது காட்டி அடுத்த நாள் அதே மாதிரி போய் 15 நாள் கொண்டுக்கிட்டு 10 நாள் கொண்டாந்தோம். மீனை பிடிச்சி பிடிச்சி கொண்டாந்து அரிச்ச

0: வர்றதானுங்க குழியில் பார்த்து அதை போட்டு கரைச்சி விட்டு பத்து குடம் தண்ணி ஊற்றி ரெண்டு டப்பா மூணு டப்பா ஊற்றுனோம், ஒரு வாரம் ஊற்றுனோம். அதுக்கு மேலே பன்னி நெய் எல்லாம் தொடங்கணும், பன்னி நெய் போட்டோம். அப்புறம் கம்மஞ்சோறு நிறையா மிஷின் ஓடி கம்பு அரைச்சி அந்த கம்மஞ்சோத்தை கொஞ்சம் சாப்பாடு பண்ணி புளி தண்ணி போட்டு அது ரெண்டு டப்பா ஊற்றுனோம். அவ்வளோதான் நாங்கள் வைத்தியம் பண்ணணுங்க. ஊசி ஓட்டெல்லாம் கேட்காது.
1: உங்கள் வைத்தியத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தாங்கம்மா?
0: ஓரளவுக்கு எல்லாம் சேதம் ஆகலைங்க, ஓரளவுக்கு சமாளிச்சிடுது. எல்லாம் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒன்றும் பாதிக்கல. இன்னும் ரெண்டாவது தான் போயிடுச்சு. அப்புறம் 75 மாட்டில் எல்லாம் பாதுகாப்பு பண்ண முடியலைங்களா? அதான் பண்ணணுங்க. ராய் கஜி காய்ச்சி ஊற்றணும், கம்மஞ்சோட்டை புளிக்க வச்சு அதை கரைச்சி கரைச்சி கொப்பரையில் போட்டு ஒரு 4-5 குடி கம்பம் அரைச்சி கொண்டாந்துங்க சாப்பாடு பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருந்து எல்லாம் கரைச்சி ஒரு 2 குடி ஊற்றணும்.
1: அம்மா நீங்கள் வாய்ச்சப்பைக்கும் குழாம்பு புண்ணுக்கும் அதை சொல்கிறீங்க, மடிசீக்கு ஏதாச்சும் கை வைத்தியம்?
0: மடிசீக்கெல்லாம் வைத்தியம் இல்லைங்க. மடிசீக்கு இருக்குது, அதுக்கு சரி ஆகாதுங்க. இந்த வேப்பம் தலையும் மஞ்சள் பொடியும் அரைச்சி கொஞ்சம் தொடங்கினா லேசாக வீக்க கொஞ்சம் குறைய, ஆனால் பாலில் வராதுங்க, வீக்க மட்டும் வாங்கும். அவ்வளோதான் எங்கள் வைத்தியம்.
1: மாடுங்கம்மா ஈடுன்னொன்னையுமே கண்ணுக்குட்டி ஓட்ட வச்சுட்டு மடியில் இருக்கிற பாலை கறந்துடணுங்களா அப்படியே விட்டுறோணுமாங்கம்மா?
0: கறந்துடணும். மடியில் விட்டா கண்ணுக்குட்டியும் கெட்டு போயிடும், மாடு மடி கெட்டு போயிடும். நாங்களாம் கறந்துருவோம். ஏதாச்சும் 10 குறைய இருந்தால் விட்டுருவோம், இல்லை மிச்சம் இருக்கிற வாழை கறந்துருவோம். கறந்துட்டு விட்டா அப்புறம் கண்ணுக்குட்டி ஈச்சிக்கிட்டே பொழுதுக்கும் கிடக்கும். அவ்வளவுதான் எங்கள் வைத்தியம்.
1: ஐயாங்கம்மா அவரோட நிறைய அனுபவம் சொன்னாருங்க, நீங்களும் அவர் கூட இருந்து நிறைய அனுபவங்களை கத்துருக்கிறீங்க.
0: நானும் 10-50 வருஷமா அப்புறம் நானும் பழவி இருக்கிறேன்னு இல்லைங்க. அவங்க என்ன மாடு கொண்டாந்து கட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. காலையில 5 ஒரு சொட்டு குண்டாவில் தயிர் ஊற்றி கரைச்சி கொடுப்போங்க, அதை சாப்பிட்டு போட்டு பொழுதோடு 7 வருவாங்க. 2 உள்ளே ஒரு பைய, அதை நான் பார்த்துக்கிட்டு இந்த மாடுகளையும் பார்த்துக்கிட்டு ஆளுகளுக்கு சாப்பாடு 4-5 பேருக்கு சாப்பாடு பண்ணி போட்டு 3 சாப்பாடு டீ காப்பி கொடுத்துக்கிட்டு நான் பார்த்துக்குவேன். மாடு என்ன பார்த்துக்கிட்டு தீனி போடுங்க, நானும் போய் சாணி எடுப்பேன், தீனி போடுவேன். இப்போ இந்த 2 வருஷமாக தான் சாணி எடுக்க முடியல, கால் நடக்க முடியல. 2 வருஷமாக ஒன்றும் பண்ண முடியலைங்க. அது மாட்டையும் குறைச்சிட்டோம், நம்ம வேலை செய்ய முடியல, அவையிலும் மாந்து போயிட்டாங்க. அப்புறம் நீ யார் பார்க்கறது, நம்ம தானே பார்க்கணும். அதனால் நீ மாடே வாங்காட்டி பரவாயில்ல, கம்மனு இருக்கலாம். ஓரளவுக்கு எதாவது பக்கம் பாட்டில் இருக்கிற மாட்டை வாங்கிக்கிட்டு நிறைய வெளியில் போக வேண்டாம், நடக்க முடியலங்க ஆள். அதனால போய் கீழே மேலே வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு பையன் பிள்ளையெல்லாம் கம்மனு இருக்கு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் அறமாக இந்த வருஷம் குறைச்சிட்டோம். இதுவரையில் நல்லா வார்த்தையாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இனிமேல் பார்க்க முடியாதாட்டிருக்குது. இப்பவும் கொஞ்சம் லேவெல்லாம் பார்க்குறோம். தீனி நேரத்துக்கு தீனி ஓடணும்னா அவி வெளியில் போயிடுவாங்க, நான் ஓடணும். இப்போ அவி வெளியே போகிறதில்லை, அதனால் இப்போ கொஞ்சம் நானும் போக முடியல, அதனால் இப்போ கொஞ்சம் விட்டுட்டோம்.
1: ஐயா சொன்னாருங்கம்மா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் விவசாயிகள்கிட்ட மாடுகள் வாங்கிட்டு வர்றதா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தைகளுக்கும் அப்பப்போ போய் மாடுகள் வாங்கிட்டு வராரு.
0: இதுக்கு முன்னே ஓனோம், இந்த 4 வருஷமாக சந்தை போகிறதில்லை, சந்தை மாடு கொண்டாடுறதில்லை. இல்லைன்னா சந்தையிலேயே டெம்போவெல்லாம் அப்போல்லாம் இல்லை, இப்போ தான் டெம்போ வந்துருக்குது. அப்போல்லாம் நடந்தே ஆளுக்கு மாட்டுக்கு இவ்வளவு 15-20 அவ்வளவுதான் சொல்ல இல்லைங்க. இப்போல்லாம் 5,000, 1,000, 2,000 கொடுக்கணும். அப்போல்லாம் ஒரு 30-20 ஒரு மாட்டுக்கு கொடுத்தா அவங்க கொண்டாந்து கட்டிட்டு போயிடுவாங்க. நான் அதெல்லாம் பிடிச்சி ஆளை போட்டு பராமரிப்பு பண்ணி பார்த்துக்குவேன்.
1: இப்போ நாட்டு மாடுகள் மட்டும் இல்லாமங்கம்மா ஒருங்கிணைந்த பண்ணையமா வெள்ளாடுகள் 4-5 மேய்ச்சிட்டு இருக்குதுங்க, அது போக நாட்டுக்கோழிகளும் அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படிங்கம்மா பராமரிக்கிறீங்க?
0: கோழி நாட்டுக்கோழி தீனி போட்டா காலையில் நைட்டு அடைச்சிட்டோம்னா பொழுதுக்கு நிற்குது. அதுக்கு பத்துலினா இப்போ அது நெல் அறுத்து 1 நெல் கிடக்குது, அதுலேயே போய் அது மேய்ஞ்சுக்கு. 10th 2 அரிசி அள்ளி போட்டோம்னா பொறுக்கிட்டு அது வந்து படுத்துக்கு. நாம் அடைச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீக்கிவிட்டா வெள்ளாடு பொழுதுக்கு சித்த மத்தியானம் மட்டும் கட்டி போடுங்க. நாங்கள் 4 வெள்ளாடு வச்சுருக்கிறோம், ஒரு 10-11 மணி மட்டும் கட்டி போடுவோம். இந்த மாடு என்ன பார்த்துட்டு 11 மணிக்கு மேலே அவுத்துட்டா 3:00 to 3:30 வரையில் மேய்ப்போம். 3:30 கொண்டாந்து கட்டிட்டு மாடு என்ன பார்த்துட்டு அப்புறம் கொண்டாந்து பழையபடி கட்டிடுவோம்.
1: மாடுகளை பொறுத்த வரைக்கும் சாணி வலிக்கிறது ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம கட்டுத்தாறு சுத்தமாக இருக்கணும்னா எத்தனை நேரம் வலிக்கணுங்கம்மா? அந்த சிறுநீரெல்லாம் என்ன பண்ணுறதுங்க?
0: அதெல்லாம் எல்லாம் நிறைய பாங்கு பண்ணுறாங்க, பிடிச்சி சாணி குத்தறியில் ஊற்றுறாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. 10-50 மாட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதனால இப்போ அதே வழக்கமாகி போச்சு, இப்போ விட்டுருவோம். சாணி மட்டும் முதிக்காத பக்குவமாக எடுத்து போட்டுருவோம், கடுத்து வர நாடி போயிருங்களா? அதெல்லாம் மல்லெல்லாம் அப்படியே மண்டி கிடக்க வேண்டியது, அவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியுது.
1: ஏனுங்கம்மா இப்போ நாட்டு மாடு பால் கறக்குறீங்க, வெள்ளாட்டு குட்டிகள்லாம் துள்ளி குதிச்சு ஓடியாருதுங்க, கோழிகளும் பறந்துட்டு வருது, மாடு கம்மன் நினைக்குமாங்கம்மா?
0: கொஞ்சம் கொஞ்சம் படா.

0: சாதாரண வந்து படப்படம் நடிச்சுக்கிட்டு வந்தா கொஞ்சம் இது பண்ணும். அது புதுசா மாடு இருந்தா பண்ணு, பழைய மாடு நாம் பீச்சிக்கிட்டு இருக்கிற மாடு ஒண்ணு பண்ணாரு. புதுசா இருக்கிற மாடா இருந்தா ஆளை உதச்சிட்டு பின்னு கோடிரு, நாம் பீச்சிக்கிட்டு இருக்கிற மாடு ஒண்ணு பண்ணாரு. அப்படிச்சு பீச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
1: 60-65 வருஷமா
0: எனக்கு 65 வருஷம் ஆச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே வாடுபடம், நாங்களே பொழுது கலைவோம், பொழுதோட வந்து சாப்பாடு பண்ணிட்டு ஆளம்பு இருப்பாங்க. நாங்கள் தனியாகவே இதுவரையில் இருக்கல, ஆளுகெல்லாம் இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு சாப்பாடா டீயெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொடுப்போம், அவங்களும் மாடுகள்னு பார்த்துக்குவாங்க.
1: இப்போ மாடுகள்னு வாங்குறதுங்க, வியாபாரம் பண்றது, அது போக நீங்க விவசாயம் பாக்குறது, நெல் போடுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நீங்களே எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க. இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான வருமானம் கிடைக்குதாங்கம்மா? ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா?
0: கிடைக்குமுங்க. நெல் போற 8 ஏக்கரா நட்டு இருந்தோம், 400 மூட்டையாச்சு. அப்புறம் அது உப்பு உரம் போடுறதுக்கு ஆளை புடிச்சிட்டேன். நானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளைக்கு இந்த 2 வருஷமே கால் வலி வந்துருச்சு, ஒன்னும் பண்ண முடியல. ஆளை போட்டு உப்பு போடுவோம், அப்புறம் நடுவோம், தண்ணி மட்டும் போய் அந்த தண்ணி இல்லாத நேரத்துக்கு தண்ணி கட்டிக்குவோம். அப்புறம் நான் எல்லாம் அறுக்கிறதுக்கு மிஷின் வருது. அப்புறம் வண்டி கொண்டாந்து வாசலில் ஓட்டா டேட்டர் இருக்குது நம்மளது, ஒரு ஆளை பிடிச்சி கொண்டாந்து ஓட்டா வியாபாரி வந்து அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க.
1: விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லா இருக்குதுங்கிறீங்க?
0: நம்ம பெருசா இல்லை, ஓரளவுக்கு நம்ம அலையிற அளவுக்கு நம்மளுக்கு மிச்சம் அவ்வளவு.
1: இப்போ மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஐயா வாங்கி கொடுக்கறாரு, நீங்க பராமரிப்பு பண்றீங்க, உங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஐயாக்கு மனசு கொடுற மாதிரி வருமானம் வருதுங்களா?
0: அது ஒரு மாட்டில் 15 வரும், ஒரு மாட்டில் போகும், எல்லா மாட்டிலையும் வராது. ஒரு மாட்டில் 5-10 ரூபா கிடைக்கும். ஒரு மாட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் சிரமம்னா, இப்போ கூட ஒரு காரி மாடு வாங்கிட்டு வந்தாங்க 60 ரூபாய்க்கு, அது வரையிலேயே காய்ச்சலோட வந்து டாக்டர் தினா 3000-4000 ஒரு வாரம் கொடுத்தோம். அது மடி இட்ட சோடு வாங்கி போச்சு, அவன் தெரியாமல் கொடுத்து விட்டேன், போன்லேயே தம்பி வாங்கி கொடுத்து விட்டுட்டேன். அதை பாங்கு பண்றக்குள்ளே இப்போ ஒரு காம்பிள் பால் இல்லை, 3 காம்பிள்தான் பால் வருது. அப்புறம் அது அசலுக்கு விற்க முடியுங்களா? அது நடந்துக்கிட்டே போகும்.
1: சரிங்கம்மா, இது வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கணவரும் நாட்டு மாடுகள் வளர்ப்புலையும் விவசாயத்திலையும் எந்த அளவில் பாடுபட்டு இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை பராமரிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, உங்க தோட்டத்துக்கு வேலைக்கு வரக்கூடிய ஆட்களுக்கும் நீங்க பராமரிப்பு பண்ணி அவங்களை கவனிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷவாணி FM 103 சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கங்கம்மா.
0: நாங்களும் நாட்டு மாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. நீங்க கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறீங்க, நாங்களும் விவரமா சொன்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்குது. நன்றி, வணக்கம்.
1: ஐயா, நீங்க நாட்டு மாடுகளை பத்தி நிறைய சொன்னீங்க, உங்களுடைய மனைவியும் அம்மாவும் நிறைய சொன்னாங்க ஐயா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு நாட்டு மாடுகள் வாங்கி பராமரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு வாங்கி விற்கிறதுக்கு லாபகரமா தானுங்க ஐயா இருக்குதுங்க?
2: லாபம் வந்துங்க, அதுலயே லாபம் தான் தப்பு இல்லைங்க. ஏகப்பட்ட பணம் விட்டுருக்கானுங்க மாடுலாம். இப்ப இன்னைக்கு எடுத்து கொடுத்தாலும் இன்னைக்கு மாடு கொடுத்தா 40 லட்சம் ரூபாய் சும்மா நிக்குது. யாரு கேட்டா மாடு கொடுப்பானுங்க, எந்த வியாபாரி கேட்டாலும் திருப்பூர் பல்லாடம் எல்லா பாக்கம் கொடுத்து வச்சிருக்கேன், ஒன்னு வரமானிக்குது. மாட்டு வியாபாரம் பண்ணா கொஞ்சம் போட்டம் செய்ய போனா பரவாயில்ல, என்னன்னா ஆண்டவன் தான் விட்டு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. இன்னைக்கு தான் அந்த அளவுக்கு பண்ண முடியல. அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, வார 100 மாடு குறையாது கொடுப்பேன், மாட்டுக்கு 50 ரூபா லாபம் தான் போதும். அன்னைக்கு செலவு கம்மிங்க. சிவில் சந்தையில 6 பேர் 7 பேர் மாடு ஓட்டி போறாள் இருப்பாங்க, சாப்பாடுக்கு 150 ரூபா தான் வரும் செலவு. 7 ஆள் சாப்பிட்டாங்க, 150 ரூபா வரும். இன்னைக்கு 7 ஆள் சாப்பிடணும், இன்னைக்கு என்ன வருங்க செலவு? அன்னைக்கு தான் லாபமுங்க, இன்னைக்கெல்லாம் லாபம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் லாபம்னா நம்ம பழசோ விடப்படாதுங்க, ஒரு ஒரே இதுக்காக பண்ணிக்கிட்டு அந்த நானே நம்பிக்கையோட பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க, அதுதான் காரணம். இன்னைக்கு விடாது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
1: நிறைய உங்களை மாதிரி விவசாயிகள் வியாபாரிகளுங்க ஐயா, காங்கிய மாடுகள் மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்து கிர்ரு காங்கிரேஜ் அந்த மாதிரி மாடுகள் வளர்த்திட்டு இருக்கிறாங்க, நீங்க நாட்டு மாடு காங்கியம் மட்டும் வளர்த்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாடுகள் எல்லாம் இஷ்டம் இல்லைங்களா?
2: அந்த மாடு இஷ்டம் இல்லாத நம்மளால ஆள் வசதி இல்லைங்க, பாக்கறதுக்கு முடியாது. நாட்டு மாடு அதுக்குன்னு பண்ணோம்னா அதை வந்து கம்மியா தான் வாங்க முடியும். இது வாரம் 60-70 மாடு வாங்குற போது எல்லா பக்கம் பழைய கிட்ட விவசாயி கொடுத்துக்கிட்டே பூரா பழைய கிட்டோம்ங்க. அந்த ஒரே காரணத்துக்காக இதை வாங்கிட்டு அதை நம்மளால பண்ண முடியலைங்க. பண்ண முடியும்னா அதுக்கு தகுந்த ஆள் வேணுமோ பால் ஊத்தணும், அப்புறம் அதனால நம்மளுக்கு அதை முடியலைங்க, விட்டுட்டேன்.
1: சரிங்க ஐயா, இது வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களா இந்த நாட்டு மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும், கண்ணுக்குட்டியிலிருந்து மாடு கண்ணு போட வரைக்கும், காலையிலிருந்து எருதாக வரைக்கும் என்னென்ன பண்ணோன்னு, என்னென்ன தீவனங்கள் கொடுக்கணும், அதனுடைய பராமரிப்பு முறைகள் எப்படி, நம்ம எப்படி கையாள்ற விதம், இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷவாணி வானொலி நிலையம் நன்றியை தெரிவிச்சுக்குதுங்க ஐயா. மேன்மேலும் நீங்க வளரணும், இதே மாதிரி நாட்டு மாடுகளை எப்பவுமே வாங்கி வித்துட்டே இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட ஆசையாம இருக்குது. நன்றி, வணக்கம்.
2: நான் கோயம்புத்தூர் நீங்க வந்தீங்க ரேடியோ நிலையத்திலிருந்து, நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் அனுபவத்துல எல்லாம் சொல்லிட்டேன். எங்க நேரம் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான் நாங்க பண்ணும் மரமரிப்பு, நீங்களும் எங்களுக்காக வந்தீங்க, ஏதாவது மனமா இருந்தா நன்றியை தெரிவிச்சு கொடுங்க, வணக்கம்.

0: ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 10,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பன்னச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். 8:05 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க இதம் ரிதம் வித் மீ ஆர்ஜே நிஷா. இனிமையான பாடல்களோடு பயணிக்க இருக்கும் முதல் பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி. 2, 3.

இதம் ரிதம்ல கேட்ட பாட்டு அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது பாடலாசிரியர் வாலி. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் ரங்கா திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் மலேசியா வாசுதேவன் பி சுசீலா பாடியது.

ranga ranga ranga ranga ranga ranga

रंग रंग रंग रंगा।

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

இதம் ரிதம்ல கேட்ட பாடல் தங்க மகன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. எட்டு மணி 27 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதம் ரிதம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இனிமையான பாடல்களோடு பயணிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது மலையூர் மம்மட்டியான் திரைப்படத்திற்காக. கேட்டு ரசிக்கலாம் இதமான பாடலை.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
5: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
4: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
6: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
4: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
6: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpistm.ac.in.

8:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதம் ரிதம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. கேட்ட பாடல் தென்றல் சுடும் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே எஸ் சித்ரா எஸ் பி சைலஜா பாடியது பாடலாசிரியர் வாலி. இதம் ரிதம் தரும் அடுத்த பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் பஞ்சர்ணாச்சலம்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பகுதியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். இந்த நேரலையில் நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை லைவாக பெறலாம்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இதம் ரிதம்ல கேட்ட பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. நேர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் மினிக்குது நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா, கேட்டு மகிழலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: எட்டு மணி 49 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. இதம் ரிதம்ல அடுத்த பாடல் உறவை காத்துக்கிடி திரைப்படத்திற்காக பாடலை எழுதி இசையமைத்தது டி. ராஜேந்தர், பாடலை பாடியது எஸ். பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

0: தேட்ட பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி கே.எஸ். சித்ரா பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருக்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: என்றும் நீங்கள்
0: எட்டு மணி 59 ஆயாச்சு. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இவ்வளவு நேரமும் இனிமையான இதமான பாடல்களோடு பயணிச்ச இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் உங்களோடு கூட சேர்ந்து பயணிச்ச நான் ஆர்ஜே நிஷா. இதே போல தினமும் இரவு 8 மணிக்கு இதம் ரிதம் நிகழ்ச்சியில இதே போல இனிமையான அழகான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. தொடர்ந்து 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதைத் தொடர்ந்து 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு நேர்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட ஆர்ஜே பௌசியாவும் காத்துட்டு இருக்காங்க.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
5: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
6: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
5: முன்பதிவிற்கு 7418878741.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. பழைய பாடல்களுக்கு வயதில்லை, நினைவுகளுக்கு எல்லையில்லை. அந்த இனிய பயணத்தில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் பௌசியா. 50களின் முற்பாதி வரை தமிழ் திரை இசையில் கர்நாடக சங்கீதத்தின் தாக்கம் அதிகமாகவே இருந்து வந்தது. பெரும்பாலான பாடல்கள் நாடக மேடையிலிருந்து வந்த ஜனரஞ்சகமான மெட்டுக்களை தன்னகத்தே கொண்டிருந்தன. அதே சமயம் ஹிந்தி பட பாடல்களை மெட்டுக்களை தழுவி பாடல்கள் வெளிவந்தன. தமிழ் திரை இசை காலகட்டத்தில் ஒரு விடிவெள்ளியாக சி.ஆர். சுப்புராமன் தோன்றினார். கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை, மேற்கத்திய

இசை என்று அனைத்தையும் விரல் நுனியில் வைத்திருந்து அந்த இசை மேதையினால் திரு இசை புத்துணர்ச்சி பெற்றது. அவரது பாசறையில் பட்டை தீட்டப்பட்டு திரைவானில் ஒளி வீசிய பல வைரச் சுடர்களில் ஒருவர்தான் இன்றைய நமது நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம். ஆம் நேயர்களே, இன்றைய நட்சத்திர மயிலிறகின் நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. கலைஞரின் மறக்க முடியுமா படத்துக்கு இவர் கொடுத்த இசையை மறக்கவே முடியாது. வசந்த காலம் வருமோ என்கிற பி சுசீலா, கே ஜே ஏசுதாஸ் பாடும் பாடலில் எனையே தேடி என்ற சரணத்தை பி சுசீலா முடிக்கும் இடத்தில் கொடுக்கும் சிறு ஆலாபனையும் அதைத் தொடர்ந்து வீணை இசையும் மனதை அப்படியே மயக்கும். இந்த பாடலின் இட இசையில் வரும் வயலின் இசை இவரின் தனித்த முத்திரைகள். வசந்த காலம் வரும் அருமையான பாடல் இவரின் இசையில், யாராலும் மறக்க முடியாது. இதோ பாடல் மறக்க முடியுமா திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திரம் அயலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. மலைக்கோட்டை கோவிந்தசாமி என்கிற புகழ்பெற்ற வயலின் ஜாம்பவானின் மகனாக 1922 மே மாதம் 18 தேதி

பிறந்தார். அவரது தாயார் நாகலட்சுமியும் ஒரு தேர்ந்த வயலின் கலைஞர்தான். பாட்டனார், தந்தை, தாய் ஆகிய மூவருமே வயலின் இசையில் சிறந்து இருந்ததால் சிறு வயது முதலே அவர்களிடம் கர்நாடக இசையும் வயலின் இசையும் கற்றுத் தேர்ந்தார். தனது 12வது வயது முதல் தந்தையுடன் இணைந்து பல மேடை கச்சேரிகளில் வெகு இலகுவாக வாசிக்க தொடங்கினார். HMV இசைத்தட்டு நிறுவனத்தில் வயலின் வாசிக்க தந்தை சென்றிருந்த போது அவருடன் போன இவர் அங்கு துணை இசையமைப்பாளராக இருந்த CR சுப்புராமனின் கவனத்தை ஈர்த்தார். திறமை எங்கிருந்தாலும் அடையாளம் கண்டு அரவணைத்துக் கொள்ளும் CR சுப்புராமனுடன் இணைந்த ராமமூர்த்தி ஓய்வு நேரத்தில் சுப்புராமன் பாடும் கச்சேரிகளில் அவருக்கு பக்கவாதியமாக வயலின் வாசிக்க சென்று விடுவாராம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறகு. இதோ இவரின் இசையில் 1967 ஆண்டு வெளிவந்த ஆலயம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிலையத்தில் நேரம் 9:27. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. HMV-ஐ விட்டு வெளியேறிய CR சுப்புராமன் பிரபல இசை அமைப்பாளராக வளர்ந்ததும் டி கே ராமமூர்த்தியை தனது வாத்திய குழுவில் இணைத்துக் கொண்டார். இவருக்கு பின்னர் கோவை ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்திலிருந்து CR சுப்புராமனிடம் வந்து சேர்ந்தார்.

எம்.எஸ். விஸ்வநாதன். சீராக போய்கொண்டிருந்த இவ்விருவரின் தொடக்க கால திரை இசை வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து சேர்த்தது சி.ஆர். சுப்பராமனின் மரணம். அவர் பாதையில் விட்டு சென்றிருந்த படங்களை முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ராமமூர்த்தி விஸ்வநாதன் இருவரிடமும் வந்து சேர்ந்தது. இவர்களை விஸ்வநாதன் ராமமூர்த்தியாக மாற்றியவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். நீ வயதில் சிறியவன், ராமமூர்த்தி பெரியவர், அனுபவசாலி, உனக்கு பின்னாலே இருந்து உன்னை தாங்கி பிடிச்சுக்குவாரு. பெயர் மாற்றத்திற்கு கலைவாணர் சொன்ன விளக்கம் இது. கலைவாணரின் பணம் படம் தொடங்கி இருவரும் இணைந்து இசை பயணத்தில் காலத்தால் அழிக்க முடியாத எண்ணற்ற பாடல்களை பொக்கிஷங்களாக கொடுத்து சென்றன. தமிழ் திரைப்பட இசையில் காலத்தை கடந்து நிற்கும் பல அற்புதமான பாடல்களுக்கு இசையமைத்தவர் இவர். குறிப்பாக எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடன் இணைந்து மெல்லிசை மன்னர்கள் என்ற பெயரில் தமிழ் சினிமாவுக்கு எண்ணற்ற பொக்கிஷங்களை வழங்கியவர். இவரின் இசையில் காதல் இருந்தது, உணர்ச்சி இருந்தது, மனதை வருடும் மெலடி இருந்தது. இப்போது அந்த பொற்கால இசையை நினைவூட்டும் ஒரு இனிய பாடல் தேன்மலை திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி.கே. ராமமூர்த்தி.

1966 தேன்மலை படத்தில் சரளாவின் குரலில் டி கே ராமமூர்த்தி இசையில் வெளிவந்த இந்த இனிமையான பாடல் காலத்தால் அழியாத பொக்கிஷம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி.

மூர்த்தி. அப்பாவோட தனித்தன்மையே வயலின் வாசிப்பு தான். அது மட்டுமல்ல, எதையும் அரைகுறையாகவோ மேலோட்டமாகவோ செய்யறதென்பது அவரிடம் அறவே இருந்ததில்லை என்றார் அவருடைய மகள் ஜமுனா சிவசங்கர். ராகத்தின் அடிப்படையான ஜீவன் கெட்டுவிடாமல் மேற்கத்திய இசை கலப்புடன் கிளாசிக்கில் மெல்லிசையாக பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைத்த இவர்களது பாணி திரை இசையில் புதிய வரலாறு படைத்தது. கவியரசு கண்ணதாசனால் மெல்லிசை மன்னர்கள் என்று பட்டம் சூட்டி கௌரவிக்கப்பட்ட இவர்களது நெடிய பயணத்தில் எத்தனை எத்தனை முத்தான பாடல்கள். 60கள் முழுக்க திரை இசை தங்கள் வசப்படுத்திக் கொண்டார்கள் இருவரும். கதை படங்களின் பொற்காலமாக வர்ணிக்கப்படும் அந்த காலகட்டத்தில் பாடல்கள்தான் இன்னும் சிறந்தது என்று நிரூபித்தார்கள் இருவரும். 1965 வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு பிறகு தனித்தனியே இயங்க தொடங்கினர். பிரிவிலும் இருவர் கண்ணியம் காத்தனர். ஒருவர் மீது மற்றொருவர் குற்றம் சொல்வதோ வேறு எதுவும் சொல்லவில்லை. இத்தனை நாள் சேர்ந்தே இயங்கினோம், இனி அவரவர் தனிப்பாதையில் பயணிப்போம் என்பது போலதான் இவர்களது பிரிவும் இருந்தது. இதோ பாடல் நான் திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி.

கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. தனிப்பாதையை தேர்ந்தெடுத்த பின்னர் ராமமூர்த்தி இசையமைத்த முதல் படம் திருமலை மகாலிங்கம் இயக்கத்தில் 1966 வெளியான சாது மிரண்டால். அந்த படத்தில் அருள்வாயே நீ அருள்வாயே என்ற ஆலங்குடி சோமு எழுதிய பாடலை சிந்து பைரவி ராகத்தில் மெட்டமைத்து டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவை பாட வைத்தார் டி கே ராமமூர்த்தி. தனது இசையில் ஹவாயின் கிட்டாரை பயன்படுத்திய முதல் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி தான். முக்தா பிலிம்ஸின் தேன்மலை படத்தில் இடம்பெற்ற சிந்து பைரவி ராக பாடலான நெஞ்சே நீ போ சேதியை சொல்ல பாடலுக்கு இவர் அமைத்திருந்த இசையும் பி சுசீலாவின் குரலும் சந்தேகமே இல்லாமல் செந்தேன் மழைதான். அனைவரும் இவரது திறமையை பார்த்து பிரமித்தனர். பொதுவாக டி கே ராமமூர்த்தி என்றாலே கர்நாடக இசையில் அவரது புலமை, வயலின் கருவியில் மேதமை ஆகியவை மட்டுமே பெரிதாக பேசப்படும். ஆனால் அனைத்து வாத்தியங்களையும் தேவைக்கேற்ப கச்சிதமாக கையாளுவதில் வல்லவராக திகழ்ந்தவர் இவர். இதோ சாது மிரண்டால் திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நிலையத்தில் நேரம் 9:42. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிப்பவர் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. படத்தின் டைட்டில் இசையை கதையின் தன்மைக்கு ஏற்ப கொடுத்து பார்வையாளர்களை தயார்படுத்தி விடுவார். அதே போல வேகம் கூடிய இசையும் அவரது தனித்தன்மைதான். காதல் ஜோதி படத்தில் சாட்டை கையில் கொண்டு பாடலை இதற்கு உதாரணமாக கூறலாம். ஓடும் ரயிலை விரட்டுவது போன்ற வேகத்தில் மாட்டு வண்டியை கதாநாயகன் செலுத்துகிறான். அது ஒரு நாட்டுப்புற பாடல். அதுபோல துரித வகையில் அமைந்த பாடல் வேறு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு முறை பல்லவி முடியும் போதும் வரும் வேகமான ரயிலின் கூவல், அதற்கு ஈடு கொடுக்கும் வண்ணம் வயலின்களின் வீச்சுகளும் சாட்டை பிரயோகமும், சீர்காழி கோவிந்தராஜன் ஒரே மூச்சில் பாடும் வண்ணமாக அமைந்த சங்கதிகளும் சேர்ந்து ஒரு விரைவு ரயில் பயணம் செய்த அனுபவத்தை இப்பாடல் கொடுத்து பிரபலமடைந்தது. இவரின் இசையில் ஆலங்குடி சோமு பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய எங்கே பயணம் பாடலில் பயணிப்போமா மெட்ராஸிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும். இதோ நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி.

கனவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ,

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் மயில் மார்க் சம்பாரவை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. அம்மனோ சாமியே பாடலை பற்றி சொல்லவே வேண்டாம். திரையரங்குகளில் பெண் ரசிகர்கள் பலரை சாமியாட வைத்த பாடல் அம்மனே சாமியே பாடல். நீலகிரி எக்ஸ்பிரஸ் படத்தில் திருத்தணி முருகா என்கிற சூளமங்கலம் ராஜலட்சுமி பி சுசீலா இணைந்து பாடும் நடன பாடலை சிந்து பைரவி ராகத்தை பயன்படுத்தி கர்நாடக இசை பாடலாக கொடுத்திருப்பார் டி கே ராமமூர்த்தி. இவர் பெயர் சொன்னாலே சற்றென்று நினைவுக்கு வருவது ராமண்ணாவின் படமான நான் ராஜா கண்ணு போகாதடி தெம்மாங்கு பாடலை டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் விதமும் பாடலை இவர் அமைத்திருக்கும் வேகமும். அப்பப்பா இடை இசைகளில் விறுவிறுப்பு, இதற்காக டி எம் சவுந்தரராஜனுக்கு அமைத்திருந்த ஸ்ருதி என எல்லா அம்சங்களுமே அதை மாபெரும் வெற்றி பாடலாக்கிவிட்டன. இதோ பாடல் நான் திரைப்படத்திலிருந்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறக. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி.
1: நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்ன

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என் அடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என் அடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத எண்ணாத எண்ணாத போடு ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போதாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, ஒய் கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, ஐ கும்தலக்கடி கும்தலக்கடி கும்.

0: மயில்மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. சங்கமம் படத்தில் இடம்பெற்ற தன்னந்தனியாக, ஒரு பாட்டுக்கு பலராகம் ஆகிய பாடல்களில் ஜெமினி கணேசனுக்கு டி எம் சவுந்தரராஜனை தனித்த குரலில் பாட வைத்திருப்பார். சக்தி லீலை படத்தில் மலர்கள் எங்கே பாடலை ஆனந்த பைரவி ராகத்தில் அமைத்திருப்பார். இவரின் இசை அனைவரையும் வியக்க வைத்தது. வைரம் என்றுமே வைரம்தானே. உன்னதமான இசையை நேசிக்கும் யாரும் டி கே ராமமூர்த்தி இசையமைத்த திரை இசை பாடல்களை ஒரு முறை கேட்டு பார்த்தால் அவர்களது மனங்களில் ஒரு கோஹினூர் வைரமாக பிரகாசிப்பார் இந்த மெல்லிசை மன்னர். மெல்லிசை மனதை வருடும் வயலின், இதயத்தை தொடும் இசை. இது எல்லாவற்றுக்கும் பின்னால் இருந்த அமைதியான இசை மேதைதான் டி கே ராமமூர்த்தி. இதோ நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலிருந்து பாடல். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர், மெல்லிசை மன்னர்களின் ஒருவரான டி கே ராமமூர்த்தி. அமைதியான மனிதர், பெரிய புகழ் வந்தாலும் எளிமையாக வாழ்ந்தவர் மெல்லிசை மன்னர்களின் ஒருவரான டி கே ராமமூர்த்தி. தமிழ் திரையுலகில் இசை ஒலிக்கும் வரை டி கே ராமமூர்த்தி அவர்கள் என்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டே இருப்பார். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் மயில் மார்க் சம்பாரவை.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி நட்சத்திர மயிலிறக நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் சூப்பரா கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேயர்கள் விருப்பமாக பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பொன்னோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க தெரிவிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு தூரத்து மாவட்டங்கள்லிருந்து கூப்பிடுற நேயர்களும் அதே மாதிரி நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருக்க நேர்களும் கால் பண்ணலாம். உங்களுடைய பெயரை தயவு செஞ்சு மாத்தி சொல்லாதீங்க. போன வாரம் இது மாதிரி தான் கிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லி நம்மளை வந்து திசை திருப்பினாங்க. அந்த மாதிரி பண்ணாம ஒரிஜினல் பேர் என்ன அப்படிங்கறத சொல்லி பாடலை கேளுங்க. போன வாரம் ஷோர்னூர்ல இருந்து சுந்தர் அப்படிங்கிற நேயர் வந்து கால் வந்து கட் ஆயிடுச்சு, அதை அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்க விருப்ப பாடலை நீங்க கேளுங்க நம்ம மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில. நேயர்கள் இன்னைக்கு 1980-92 வரைக்கும் வந்த பாடல்களை படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு பிரம்மா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: 10:06 மெலடி மெட்டுக்கள்ல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கும் முதல் நேயர், வணக்கம் மெலடி மெட்டுக்கள்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: கண்ணே கனி அமுத படத்துல இருந்து பூக்கள் பாட்டு இருக்கு, அந்த பாட்டு.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி நன்றி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. எப்பவுமே நமக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தூரத்து மாவட்டங்கள்ல இருக்கிற நேயர்களும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலயமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களும் முயற்சி பண்ணலாம். வணக்கம் மெலடி மெட்டுக்கள், வணக்கம். நிகழ்ச்சியில பாடல் வந்துகிட்டே இருக்கு. கும்பேரி முக்கன் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: ஒழித்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க மூணார்ல இருந்து பார்த்திபன். நேயர்கள், நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை 04222312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். அடுத்த அழைப்பாளர் யார், இங்கிருந்து வணக்கம்.
1: அன்பான அன்பு சிறுக்கினிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் ஆண்டனி.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: நிழல்கள் திரைப்படம் சார், பொன்மாலை பொருள் அந்த பாடல்.
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர் வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொலுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: துடிக்கும் கரங்கள் படத்திலிருந்து மேகம் முந்தானை என்ற அருமையான பாடல். அனைத்து
0: இதோ அந்த பாடல்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி இதில் இந்த மாவட்டங்களில் இருக்கிற நேயர்களை தவிர மற்ற தூரத்தில்

0: அதாவது வெகு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாவட்டங்கள்லேருந்து நேயர்கள் கால் பண்ணி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: செங்கல்பட்டு மாவட்டம் காந்திநகர்ல சண்முகசுந்தரம் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: இங்கேயும் ஒரு கங்கை படத்துல சோலை புஷ்பங்களை என் சோகம் சொல்லுங்களேன்.
0: இதோ அந்த பாடல்.
1: ஓகே, நன்றி.

0: 10:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மக்கட்டுகள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியன்.
0: என்ன பாடல் வேணுங்க?

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: என்ன
2: பாடல்
1: வேணுங்க? எனக்கு வந்து உறவை காத்த கிளி படத்திலிருந்து எந்த பாடல்களில் நீ?
2: இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்ததாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மதுரையிலிருந்து கலைவாணி சிவசண்முகம் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 மெலடி மெட்டுக்களினுடைய அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருச்செந்தூர் 12வது வீதியில இருந்து செந்தில்குமார் பேசுறேங்க.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: கிராமத்து மில்லல இருந்து நீ போகும் பாதையில் மனசு போகுது.
0: இதோ அந்த பாடல்.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
2: என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தென்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஆ ஷர்மிளா பானு அவர்கள். தொடர்ந்து உமாரமணன், ஹெலன் சத்யா, நாகூர் இ எம் ஹனீஃபா, நித்யஸ்ரீ மகாதேவன், பி உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 படித்ததில் பிடித்தது. 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ். 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 12:50 பூந்தென்றல். 1:00 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி ஒன்று மலர் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் PM ஸ்வநிதி திட்டம். 2:30 ஊர்புறத்திலே கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. 3:02 டீ டைம். 4:02 கெட் செட் கோ. 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி சதீஷ்குமார் அவர்களுடன் நேரலை. தொடர்ந்து 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. திருமால் பெருமை, கந்தன் கருணை, புதிய தோரணங்கள், அக்கா, அகத்தியர், கண்ணாத்தால் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது. 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் அனுபவம். தேன் வாழை சாகுபடி குறித்து

சத்தியமங்கலம் கே சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு திரை விமர்சனம், படம் மீனவ நண்பன், நடிப்பு எம் ஜி ராமச்சந்திரன், லதா, இயக்கம் ஸ்ரீதர். 10:00 மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பமாக நள்ளிரவு 11:00 முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல். சென்ட்ரலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 26°C. திருப்பூரில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 26°C. ஈரோடில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 26°C. சேலமில் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 26°C. பாலக்காடில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 27°C. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 24°C, குறைந்தபட்சமாக 18°C வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் பெரிசூடன், இசை இளையராஜா. வெளியில் விழுந்து இதயத்தில் நுழைந்தாய், எப்போதும் நான் என்பது நீ ஆவாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்னை வயல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. மெய் மறந்த எனக்கு உண்மை புரிய வைத்தாய், இருந்தும் நான் மீளவில்லை உன் மெய்யழகால்.

தொடரும் பாடல் என்னுயிர் சாந்தி திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் வரிகளில் மனோ சித்ரா பாடியது. தழுவும் உன் நினைவுகளால் எண்ணங்கள் வானில் பறக்கிறது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. அலைகடல் மேல் ஆடிடும் படகாய் மனம், துடுப்பாய் நீ எப்போது கரை சேர்வோம்?

தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவோ திரிப்புச்சோ கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க போ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நெடுநாள் ஆசை தீர்ந்தது இன்று உன்னோடு நான்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இரவுகள் எல்லாம் இதயத்தை தாக்குகிறது. காரணம், உன் வரவை எதிர்நோக்கி கண்கள் மூடாமல் இருக்கிறது.

0: அடுத்து ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. என் நினைவுகள் எல்லாம் எப்போதும் நீதான் இருக்கின்றாய்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், ஹேமலதா, சோமசுந்தர பிரபு, அன்புராணி, கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், அந்தோனிராஜ், காட்டுப்பாக்கம், பி புஷ்பா, பம்மல் காமராஜபுரம், தூத்துக்குடி, சி பாலசுப்பிரமணியன், முரளிதரன், விழுப்புரம், பாபு, முள்ளக்காடு, டிநகர், ரங்கராஜன், மனோகரன், கரையாம்பாளையம், கோயம்புத்தூர், வீரராகவன், மாதவரம், ரங்கசாமி, ரங்கசாமி, ஒண்டிப்புதூர், கோவை மாவட்டம், எம் முனிராஜ், முனிராஜ்யம், ஸ்ரீதேவி, தருமபுரி, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், மேற்கு மாம்பலம், மதுரா குளத்தூர், பாலு, ஏழுகிணறு, அபுதாகிர். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லை நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: வணக்கம்.
1: நீங்காத ரீங்காரம்.

courage, jackpot. Come on, come on.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பஞ்சவர்ண கிள்ளி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி,

0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா, அன்பே வாடா.

0: நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தவில்.
1: தேவதேவ கலையாமித்தே. சுவாதி திருநாள் கிருதி ராகம் மாயா மாளவ கௌளை ரூபகதாளம்.

பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வஞ்சம் நிறை உலகில் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், ஊர்மிகா ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தபில்.

0: வணக்கம். வணக்கம் நேயர்களே. நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம்.